0: 8:05 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்களும் இரண்டாவது மனத்தளத்துக்கு வந்திருக்கின்றோம். எஸ்எஃப்எம் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் எஸ்எஃப்எம் தமிழ், யூடியூபில் எஸ்எஃப்எம் 102.7.
1: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி esfm102.7@gmail.com. தற்போதைய வெப்பநிலை வெளியே 24°C ஆகவும் உள்ளே 29°C ஆகவும் இருக்கிறது. நள்ளிரவில் 19°C ஆக குறைவடைய இருக்கின்றது.
0: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு முதல் 3% அதிகரிக்க இருக்கின்றது. சரி, இரண்டாவது மனத்தியாளம் செவ்வாய்க்கிழமை என்று சொல்லும் பொழுது அள்ளித்தந்த வானம் போர் நிகழ்ச்சியோடத்தான் நாங்கள் நேர்களை சந்திக்கப் போகிறோம். வளமையைப் போலவே இன்றும் ஒரு நாட்டின் இல்லாவிட்டால் ஒரு நகரத்தின் வளத்தை பற்றிய கேள்விகளோடு தான் நாங்கள் உங்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். இன்றும் ஒரு கேள்வி.
1: ஆமாம், இன்றைய நாள் நாங்கள் எடுத்து வந்திருக்கிற கேள்வி, உலக அளவில் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில், அதாவது மில்க் ப்ரொடக்ஷன்ல வந்து முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் அப்படி நீங்க கேட்டீங்கடா, கட்டாயம் ஆப்ஷன்ஸ் இல்ல, நீங்க தான் அந்த ரீசர்ச் எல்லாம் செஞ்சுட்டு வந்து இதுதான் சரியான பதில் அப்படின்னு எங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும்.
0: பதிலோட தான் நீங்க வரணும். ஆப்ஷன்ஸ் 1, 2 இது இருக்கலாம் அது இருக்கலாம் இல்ல, நீங்க ஏதாவது ஒரு நாட சொல்லுங்க.
1: அந்த நாடா இருக்குமா இந்த நாடா இருக்குமா எங்கிட்ட கேட்கவும் கூடாது, இதுதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களுடன் இணைந்து கொள்ளலாம்.
0: உலக அளவில் ஒட்டுமொத்த பால் உற்பத்தி மில்க் ப்ரொடக்ஷனில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி. உங்களுக்கு விடை தெரிந்தால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040. எனவே மீண்டும் அந்த கேள்வியை பார்த்தோம்னா,
1: உலக அளவில் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது.

0: மீண்டும் 8:12 அள்ளித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் நாங்கள் எடுத்து வந்திருந்த அந்த கேள்வி, உலகளவில் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில், அதாவது மில்க் ப்ரொடக்ஷன்ல வந்து முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வி.
1: எனவே இணைந்து நீங்களும் சொல்லலாம். 416-554-4040 வாயிலாக இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: எப்படி இருக்கிறீங்க? சரி, என்ன பதிலோட வந்திருக்கீங்க? தேவகுமார், எப்படி இருக்கீங்க? சரி சொல்லுங்க, என்ன பதில்?
3: இந்தியா.
1: சரி, நீங்க இந்தியான்னு சொல்லிருக்கீங்க தேவகுமார்.
0: பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி.
0: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
4: நான் அர்ஜி கேக்குறேன்.
1: அர்ஜி, எப்படி இருக்கிறீங்க?
4: சுகமா இருக்கிறேன். நீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: சரி, என்ன பதிலோட இணைந்திருக்கீங்க?
4: இந்தியா.
0: இந்தியா.
1: இந்தியான்னு சொல்லிருக்கீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
0: நன்றி.
1: நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040 வாயிலாக. சரி, நாங்கள் இந்த பொழுதில் 8:14 மோகேஜ் 24 தரும் தகவல்களை கற்றறிந்து கொள்ளப் போகிறோம்.
5: மோகேஜ் ரீஃபைனன்ஸ் சேவைகளுக்கு நீங்கள் நாடலாம். மோகேஜ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது up to $100,000 வரை பிசினஸ் பயண கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வைத்திரை பெற்றிருக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி பகை. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். இதேபோல செகண்ட் மோகேஜினை ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தருகிறார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரெசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டிருக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி வகை நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் லைன் ஆஃப் கிரெடிட் கார்டு, ரோங் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடங்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடங்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகேஜாக பிரதான வங்கியான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோகேஜினை பெற்றுத் தருகின்றார். இதில் 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகை நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்கு ஜிடிஏ தாண்டி வெளியிலேயும் இவ்வாறான ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகை நேரடியாக அழைப்பதற்கு 416-821-4512 அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம்.

0: இதுவரை குறிப்பாக உங்களுடைய குறிப்பாக நீங்கள் மூன்று இடங்கள், அதாவது ஜிடிஏ பிரபாகத்திலே மூன்று அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றார் ஷக்த் பகீம். ஆகவே மோக சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் நாட முடியும். முன்னே நினைப்படுத்துகிறோம், 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு 100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்திருக்கின்றார். இதுபோல பிசினஸ் ஸ்டாண்டர்ட் லோன் ஐ வந்து நீங்கள் அப்டு $70,000 வரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டிருக்கின்றார் மோகேஷ். 24 சக்தி பகீம் நேரடி அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-821-4512.
1: 8:16 மிஸ்டர் எஃப்எம் வானிலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். அள்ளித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்ளப் போகிறோம்.
2: ஆமாம், இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: ஓ, நல்லா இருக்கிறோம். நீங்களும் எல்லாம் சுகம்தான்?
2: நாங்களும் நலமாக இருக்கிறோம். சரி, நீங்க எந்த நாடு நினைக்கிறீங்க?
3: நியூசிலாந்து தான் நான் நினைக்கிறேன். அங்கே நியூசிலாந்து தான் இந்த பட்டர் சீஸ் எல்லாம் அங்கே இருந்தால் உற்பத்தி ஆகுது. பாலுக்கும் பேர் ஓனோட தான்
1: நியூசிலாந்து சொல்லியிருக்கிறீங்க. நன்றி, பார்க்கலாம் கூட பதிலும் குறித்திருக்கிறோம். நன்றி
2: நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
4: கமலாம்பிகை யோகராஜா கதைக்கிறேன்.
1: கமலாம்பிகை யோகராஜா, எப்படி இருக்கிறீங்க?
2: மகிழ்ச்சி. நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் என்ன பதிலோடு இணைந்திருக்கின்றீர்கள்?
4: என்னுடைய பதில் நியூசிலாந்து.
1: நியூசிலாந்து சொல்லிருக்கீங்க. சரி,
4: இணைந்து
1: நன்றி நன்றி. இணைந்து கொள்ளமைக்கு நன்றி நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நேரையும் இணைத்துக் கொள்ள போகிறோம்.
2: இணைந்திருக்கும் நேர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். சரி, அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ள போகிறோம்.
2: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் வணக்கம். சரி, நாங்கள் இன்றைய நாள் கொண்டு வந்திருந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறையை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். உலக அளவில் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில், அதாவது மில்க் ப்ரொடக்ஷன்ல வந்து முதலிடம் வைக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. எங்களுடன் நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
1: சரி, நீங்களும் அழைக்கலாம். 416-5-4-4-0-4-0 வாயிலாக.

0: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வெட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஓடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷர் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6 4 7 7 0 6 8 6 8 6 8 6 8.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 2892425450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 2892425450.
3: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 காலை கொடியேற்றம், July 17 ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம், ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
6: நேரம் 8:26, மல்லித்தந்த வானம் போர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் நாங்கள் எடுத்து வந்திருந்த அந்த கேள்வி, உலகளவில் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதான் கேள்வியாக இருந்தது.
7: அந்த கேள்விக்கான பதில் சொல்லும் நேரமும் வந்தாச்சு. அதற்கான சரியான பதில் இந்தியா என்பதாகும்.
6: ஆமாம், இதற்கான ஒரு காரணத்தை நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக பால் உற்பத்தி செய்யும் நாடாக இருக்கிறது. உலக ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் சுமார் 24% முதல் 25% வரை இந்தியாவிலிருந்தே கிடைக்கிறது அப்படின்றதான் முக்கியமான காரணமாக இருக்கிறது.
7: இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உள்ள இந்த கிராமப்புற வாழ்வாதாரம் மற்றும் வெண்மை புரட்சி வைட் ரெவல்யூஷன் போன்ற காரணத்தினால் இந்த அசாத்திய சாதனை சாத்தியமாயிருக்கிறது. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இதில் 2வது இடத்தில் இருக்கிறது. எனவே உலக அளவில் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு இந்தியா, 2வது இடத்தில் அமெரிக்கா இருக்கின்றது.
6: இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் இன்றைய நாளை நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் 8:30 இசப்பின் செய்தி அறிக்கையும் நீங்கள்
8: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சவுக்கு 49% ஆதரவு உள்ளதாக தொடர்பு மூலோபாய நிறுவனத்தின் புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. இன்னுமொரு வேட்பாளரான மாநகர சபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்டுக்கு 40% ஆதரவு அவதானிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஒலிவியா சவுக்கான ஆதரவு கடந்த மே மாதத்திலிருந்து குறைந்து வருவதுடன் பிராட் பிராட்ஃபோர்டுக்கான ஆதரவு அதிகரித்துள்ளதை தொடர்பு மூலோபாய நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று சந்திப்பதற்கு ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதனை தடுக்கக்கோரி திமுக தாக்கல் செய்த வழக்கினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. முதலமைச்சர் விஜயை கரூர் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் என திமுக தரப்பு குறிப்பிட்டதை கண்டித்த நீதிபதிகள் எந்த இடத்திலும் விஜய் குற்றவாளி என குறிப்பிடப்படவில்லை என்று சுட்டிக்காட்டியதுடன் கரூர் வழக்கை சரியாக படித்துவிட்டு வருமாறு விசனம் வெளியிட்டுள்ளனர். அதேவேளை முதலமைச்சரின் பேச்சுரிமையை தடை செய்ய திமுக முயற்சிக்கின்றதா எனவும் உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. முதலமைச்சர் விஜய் இதுவரை நேரில் கரூர் செல்லாததை தொடர்ந்து விமர்சித்து வந்த திமுக தற்போது அவர் செல்வதை தடுப்பதற்கு எடுத்துள்ள முயற்சிகள் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சராக விஜய் இருக்கும்போதே அவர் கரூர் செல்வதை தடுக்க நினைக்கும் திமுக கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது விஜய்க்கு என்னவெல்லாம் நெருக்கடி கொடுத்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினால் சர்வதேச வலிந்து ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு மாபெரும் மாநாடு ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளது. ஆகஸ்ட் 30 ஜாழ்ப்பாணத்தில் இந்த மாநாடு இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் தற்போதைய அரசு தந்திரோபாயமாக செயற்படுவதாக சாடியுள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சர்வதேச நீதியை வலியுறுத்தி இம்மாநாடு இடம்பெறும் என கூறியுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
4: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
3: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 8:38 மிஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: இந்த பொழுதில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: மோகேஷ் ரீஃபைனான்ஸ் தவறுகின்ற நாடலாம் மோகேஷ் 24 சக்தி வகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி வகையும். குறிப்பாக நீங்கள் செகண்ட் மோகேஜினை நீங்கள் ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரெசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி வகை. ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக 10 ஆண்டுகளுக்கு மேல் தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சக்தி வகை. 416-821-4512 நீ அழைக்கலாம். அதுபோல லைன் கிரெடிட் கார்டு லோன் கிரெடிட் கார்டு மாதிரி மேனிய கடன்களுக்கு எல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தார். இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கியிலான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் குறைந்த வட்டி வீதத்திலே மோகச்சினை பெற்று 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியை பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி வகை. நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ள 416-821-4512 நீங்க அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்க ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சினை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அது குறிப்பாக ஜிடிஏக்குள்ளேயாக இருக்கலாம் அல்லது ஜிடிஏ தாண்டி வெளியிலே நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 நீங்க அழைக்கலாம். இதுவரை ஃபர்ஸ்ட் மோகச்சை பிரேக் பண்ணாமல் 5 லட்சம் ரூபாய் வரை கோமி கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரெனுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி வகை. உங்கள் வீட்டுக்கான மோகச்சினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை பி லெட்டர்ஸ் ஊடாகவும் ஊடாக மோகச்சினை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கையும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி வகை. மீண்டும் நினைப்படுத்துகிறோம், நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். அதுபோல பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் குறிப்பாக அப் டு $75,000 வரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பெற்றுத்தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி வகை. மோகேஷ் சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி வகையை நீங்கள் நாடலாம். 416-821-4512 416-821-4512

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: அந்த கடைசியில சிரிச்சது நீங்களா சகா?
1: நான் நீங்க என்ன நினைச்சேன்
0: பாஜினி? அடடா, மாறி மாறி சிரிச்சிருக்கிறோம். அப்ப காதல
1: அந்த ஒரு சிரிப்பும் கூடாது, இன்னொன்று
0: ஹரிணி கேட்டாங்கடா. சரி, 8:54 நாங்களும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பீஃபா உலகின் போட்டி 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் மிஸ் எஃப்எம் 102.7. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஆஃப் 16 இரண்டு மேட்சஸ், இரண்டு போட்டிகள் இடம்பெற்றது. அர்ஜென்டினா ஈஜிப்ட் மற்றும் சுவிட்சர்லாந்து கொலம்பியா. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜென்டினா ஈஜிப்டில் வந்து அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல் அங்கால சுவிட்சர்லாந்து கொலம்பியாவில் வந்து சுவிட்சர்லாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. ஸோ எனவே இன்றுடன் அந்த ரவுண்ட் ஆஃப் 16 முடிஞ்சு குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு நாங்கள் இந்த ஃபீஃபா உலகின் போட்டி குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து வருகின்ற வியாழக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்க போகிறது. எனவே அந்த எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருப்போம். வியாழக்கிழமை பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ மற்றும் அதைத் தொடர்ந்து ஸ்பெயின், பெல்ஜியம், நோவே, இங்கிலாந்து மற்றும் அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து ஆகிய போட்டிகள் அடுத்தடுத்த நாட்களில் வரப்போகிறது. எனவே நாங்களும் அதற்குரிய அப்டேட்ஸையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம்.
1: இத்தனை டீம் லிஸ்ட்ல இருந்து அடுத்த செமிஃபைனல்ஸ் போறது யார் யார் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்கு. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சரி,
0: நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விஷயங்களை பார்த்தலாம். டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 3% அதிகரிக்க இருக்கின்றது.
1: அதே மாதிரி காலநிலை நள்ளிரவில் 19 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. உணர்ல 20 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகுது. நாளை நாள் அது கூடிய வெப்பநிலையாக 30 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. உணர்நிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் சூரியொளி நிறைந்த நாளாகவும் நாளை நாள் காணப்படும்.
0: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனைகளுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானா லிங்கநாதன்,
0: நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம். நேர்களே,
1: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் ஈஸ்டர் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே. FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
5: 4 7 4 8 0 7 4. சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
0: உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

0: ஜங்கலாளா சேரா, ஜங்கலாளா சேரா.
1: Your radio, your music, FM 102.7.

0: FM 102.77 East FM.
1: Show mercy on it.

ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெபன் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All-Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

0: எழுகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழிகிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெழுகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லனும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
5: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777, mortgagesolutions.ca.
7: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
8: ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன் பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
9: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509 மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் Focus Educational Services.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Centre, 20 Torham Place, Brighton Convention Centre, 2155 McNichol Avenue, Midlandon, McNichol.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: Scarborough Convention Centre, Brighton Convention Centre. எப்பவுமே ஒரு படி மேல.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: Uppozhudhum kelungal. East FM 102.

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் E-Stephen 102.7.
1: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Road, Unit 5, Markham, New Delhi Dry Plaza, 905-667-7200. பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 Brock Road, பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
3: Med Health Laboratories, blood, urine and ECG பரிசோதனை.

0: ஸ்கார்பரோவில் மூன்று இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு MHLab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்பரோ.
0: வாரத்தில் ஏழு நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 sarees $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: செலசி .ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ, 416-841-5301.
2: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில்ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
4: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
5: FM 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபுரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: High Five Barbershop சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18 சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379
1: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 July 17-18 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சேரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். July 17-18 மோர்னிங் சேரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167-2006
4: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200 மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ் மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும், பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட். 6478182798 6478182798
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

0: வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரின் முருகன் தேர், மொன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514, 416-455-3514.
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
1: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
3: என்ன
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: பாட்டுக்கு பண்பலை, 102.7.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
5: 4104807 பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finchilum, Ganga Textiles and Fashion, 437-213-3332.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். 5000 டாலர்களுக்கு மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.
10: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
11: வானலையில் தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. Everything you like, everything you need is found only here. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

Hey, hey, hey.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

2.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழியாக ஆன்றோர்கள் கருதும் மொழி, மூத்த குடி முன்னோர்கள் வாய் திறந்து பேசிய தமிழ் மொழி. அறியாமை என்னும் இருளகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழி. அறியாமை என்னும் இருளகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழி. மேன்மை பொருந்திய பல மேலைநாட்டு அறிஞர்கள் வியந்த மொழி. பல நூற்றாண்டுகள் கடந்து வந்தாலும் பழமை மாறாது மதுரமாய் ஒலிக்கும் எங்கள் மொழி. தமிழ் மொழி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.

உள்ளம் கொள்ளை கொள்ளும் இனிய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இது ஈஸ்ட் எஃப்எம்மின் இனிய காலை பொழுது.

அனைவரோடும் அன்போடு பழகுவோம், அன்பை கொண்டாடுவோம், வாழ்க்கையை கொண்டாடுவோம், எல்லோரோடும் இணக்கமாக இருப்போம். வார்த்தையால் கூட இன்னொருவர் மனதை புண்படுத்தாமல் வாழக்கூடிய

காலை பொழுது விடிந்தது நம் உள்ளத்தை போலே என்பது போல இந்த புலர்ந்திருக்கிற காலை பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ எங்கள் மனமும் அவ்வாறே மகிழ்ச்சியாக அமையட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பின்னமரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபன் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2026 புதன்கிழமை புத்தபதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: கனேடிய செய்திகள். வெளியில் வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ் 22 இருக்கிறது. சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற நாள் ஒன்றில் இணைந்திருக்கிறோம். கூடுதல் வெப்பநிலையாக இன்று 29 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். உடல்நிலை 36 காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை 5 மில்லிமீட்டர் வரையிலான மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 28 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமை 26 பாகை செல்சியஸ் 33 உடல்நிலையாக இருக்கப் போகிறது. சனிக்கிழமை 26 பாகை செல்சியஸ் 29 உடல்நிலையாகவும் ஞாயிற்றுக்கிழமை 28 பாகை செல்சியஸ் 31 உடல்நிலையாகவும் இருக்கும். திங்கள் 29 பாகை செல்சியஸ் 35 உடல்நிலையாக இருக்கப் போகிறது. செவ்வாய் 33 பாகை செல்சியஸ் 40 உடல்நிலையாகவும் புதன் 33 பாகை செல்சியஸ் 39 உடல்நிலையாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். நேட்டோ உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக துருக்கிக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள கனேடிய பிரதமர் அங்கு பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களையும் தனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளார். துருக்கியின் தலைநகரில் நோவே பிரதமர் ஜெர்மன் ஜனாதிபதி ஆகியோரோடு கனேடிய பிரதமர் சந்திப்புகளை நடத்தினார். நேற்று நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டின் நிலையில் மாக்கானி இந்த சந்திப்புகளில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நோவே ஜெர்மன் கூட்டு முயற்சியுடன் நீர்மொழி கப்பல் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள இணக்கம் தெரிவித்த மறுநாள் இந்த சந்திப்புகளை பிரதமர் முன்னெடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு நேட்டோ உச்சிமாநாட்டை நடத்தும் துருக்கி ஜனாதிபதியையும் பிரதமர் சந்தித்தார். இதேவேளை யுக்ரைனிய ஜனாதிபதி வளடிமிர் ஜெலன்ஸ்கி, நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டன் ஆகியோரோடும் இருதரப்பு சந்திப்புகளை மாக்கானி நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்புகளின் ஒரு பகுதியாக தென்கொரிய ஜனாதிபதியோடும் பிரதமர் மாக்கானி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். நேற்று முன்தினம் துருக்கி பயணமான மாக்கானி 2 நாள் நேட்டோ உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ள ஏற்பாடாகியிருந்தது. இங்கு பாதுகாப்புத்துறைக்கான நிதி பங்களிப்பு குறித்த விவாதத்தில் மாக்கானி கலந்து கொண்டதாக கனேடிய அதிகாரிகள் தெரிவித்தனர். 2015 ஆண்டிற்கு பின்னர் கனேடிய பிரதமர் ஒருவர் துருக்கிக்கு பயணமாவது இதுவே முதல் தடவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் சவுதி அரேபியாவிற்கு செல்கின்றார். மேலவை உறுப்பினர்களின் நியமனங்களில் பிரதமர் ஒரு கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரை தன்வசப் அழைத்தினார். மேலவைக்கு 4 பேரை நியமிப்பதற்காக பிரதமர் மாக்கானி செவ்வாய்க்கிழமை அறிவித்தார். இந்த நியமனத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் உள்ளடக்கப்பட்டுள்ளார். ஒரு வருடத்திற்கு மேலாக பதவியில் இருக்கும் பிரதமர் தனது முதல்கட்ட மேலவை நியமனங்களில் பெயரிட்டுள்ள நபர்களில் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் மாட்டல் ஒருவர் ஆவார். குபெக் மாகாணத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான ரிச்சர்ட் மாட்டல் 2018 ஜிகோட்மி லீஃப் ஜோட் தொகுதியின் முதன்முதலாக தேர்வு செய்யப்பட்டார். 2025 தேர்தலில் 34.1% வாக்கோடு அவர் அந்த தொகுதியில் மிகக் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். பிளாக் கியூபெக்வால் மற்றும் லிபரல் கட்சிகள் இந்த தேர்தலில் தலா 31% வாக்குகளை பெற்றிருந்தன. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ள ரிச்சர்ட் மாட்டல் கடந்த தேர்தலுக்கு பின்னர் தனது கட்சியின் நாடாளுமன்ற குழுவில் இருந்து வெளியேறும் 5வது கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர டாம் பிட்ஃபீல்ட், கீதா டாக்க, டாக்டர் ராட்னி ஒலிட்டி ஆகியோரும் பிரதமரால் மேலவைக்கு நியமிக்கப்பட்டுள்ளார்கள். வேலை நிறுத்தத்தின் போது மாற்றுப்பணியாளர்களை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு கனேடிய மத்திய வங்கிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கனேடிய வங்கியின் பாதுகாப்பு அதிகாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் கனடா ஊழியர்களின் சேவைகளை பயன்படுத்துவதை நிறுத்துமாறு வங்கிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வேலை நிறுத்தத்தின் போது ஒப்பந்த பணியாளர்கள் தொழிற்சங்க உறுப்பினர்களின் சேவைகளை பயன்படுத்தியதன் மூலம் கனேடிய தொழிலாளர் சட்டத்தை மீறியிருப்பதாக கனேடிய தொழில் உறவுகள் வாரியம் செவ்வாய்க்கிழமை பிறப்பித்த உத்தரவில் தெரிவித்தது. வங்கிக்கும் தொழிற்சங்கத்திற்கும் இடையில் புதிய கூட்டு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து சிறந்த ஊதியம், சலுகைகள், நிலையான பணி நேரங்களை வலியுறுத்தி கனேடிய வங்கியின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஜூன் மாதத்தில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மத்திய வங்கியின் ஒட்டாவா, மொன்ட்ரியல் அலுவலகங்களில் உள்ள 63 பாதுகாப்பு அதிகாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதாகவும், மொன்ட்ரியல் ஊழியர்கள் நிர்வாகத்தால் பணிக்கு அனுமதிக்கப்படாமல் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் கனேடிய பொதுச்சபை கூட்டமைப்பு தெரிவித்தது. வேலை நிறுத்தத்தின் போது வங்கி ஊழியர்களை தொடர்பு கொண்டதாகவும், பாதுகாப்பு பணிகளுக்காக 3 தரப்பு நிறுவனத்தை ஈடுபடுத்த திட்டமிட்டிருந்ததாகவும் தொழிற்சங்கம் குற்றம் சாட்டியதை அடுத்து இந்த விவகாரம் நிர்வாகக் குழுவின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. கனேடிய தொழில்துறை உறவுகள் வாரியத்தின் முடிவை மதிப்பதாகவும், தங்கள் ஊழியர்கள் வளாகங்களுக்கு தேவையான பாதுகாப்பு இழவை பராமரிக்க தேவையான நடவடிக்கை செயல்படுத்த முடிந்தவுடன் அதற்கேற்ப தாம் நடவடிக்கைகள் எடுக்கப் போவதாகவும் மத்திய வங்கி செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. ட்ராம் காவல்துறை பயிற்சி அதிகாரி ஒருவர் விபத்தொன்றில் உயிரிழந்துள்ளார். ஆண்டாரியோ காவல்துறை பயிற்சி கல்லூரிக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற விபத்தில் மற்றொருவர் உயிராபத்தான காயத்தை அடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. டிராம்பிராந்திய காவல்துறையைச் சேர்ந்த பயிற்சி காவலர் ஒருவர் வாகன விபத்தொன்றில் உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் காயமடைந்ததாகவும் டிராம்பிராந்திய காவல்துறை அறிவித்தது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் விபத்தின் போது அவர்கள் பயிற்சியின் ஒரு பகுதியாக ஆண்டாரியோ காவல்துறை கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்ததாக காவல்துறையின் தலைமை அதிகாரி பீட்டர் மொரிரா தெரிவித்தார். இதில் டிராக்டர் ட்ரெயிலர் வாகனத்தின் ஓட்டுநருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என ஆண்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்தது. கெனடியரின் படுகொலைக்கு உத்தரவிட்ட சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டு குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை உட்பட குற்றங்களுக்காக உலகளாவிய ரீதியில் 24 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 2023 ஆண்டு ஜூன் மாதம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சீக்கிய ஆதரவாளரான ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை செய்யப்பட்டார். சரை நகரில் உள்ள சீக்கியர்களுக்கான வழிபாட்டு தளத்திற்கு வெளியில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். காலிஸ்தான் என அழைக்கப்படும் தனி சீக்கிய அரசுக்கான ஆதரவாளராக ஹர்தீப் சிங் நிஜார் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த படுகொலைக்கு இந்தியாவின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றக்கும்பல் உறுப்பினர் லோரன்ஸ் பிஷோனி மற்றும் அவருடைய கூட்டாளியாக கருதப்படும் சத்யேந்திரஜித் சிங் ஆகியோர் உத்தரவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த கொலை உட்பட இந்தியாவைச் சேர்ந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல்கள் இழைத்த குற்றச்செயல்கள் தொடர்பில் உலகளாவிய ரீதியில் 24 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை அறிவித்துள்ளது. இதில் 3 பேர் கனடாவில் கைது செய்யப்பட்டனர். மொத்தமாக 37 சந்தேக நபர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகளில் இந்திய சமூகத்தைச் சேர்ந்தவர்களை அச்சுறுத்துவதற்கு இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த குற்றங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. லோரன்ஸ் பிஷோனிக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் ஹர்தீப் சிங் நிஜார் HSN என்ற முதலெடுத்துக்களால் குறிப்பிடப்பட்டுள்ளதோடு அவர் கொல்லப்பட்ட திகதி அது தொடர்பான அறியப்பட்ட சூழல்களும் விவரிக்கப்பட்டன. நவம்பர் 2023 பிரபல இந்திய நடிகர் பாடகர் ஒருவரின் வன்கோர் இல்லத்தில் நடைபெற்ற மற்றொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு லோரன்ஸ் பிஷோனி பொறுப்பேற்றதாக குற்றப்பத்திரிகை தெரிவித்தது. லோரன்ஸ் பிஷோனி குற்றக்கும்பல் போதைப்பொருள் கடத்தல் மூலம் தமது குற்ற நடவடிக்கைகளுக்கான நிதி சேகரிப்பை மேற்கொண்டது. நவம்பர் 2024 அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இடிமறிக்கப்பட்டதும் கனடாவுக்கு அனுப்பப்படவிருந்ததுமான 49 கிலோகிராம் கொக்கெயின் போதைப்பொருள் கடத்தலை லோரன்ஸ் பிஷோனி சத்யேந்திரஜித் சிங் ஆகியோர் மேற்பார்வையிட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஆபரேஷன் ஹார்ட்போல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சுமார் 1000 கிலோகிராம் கொக்கெயின் போதைப்பொருள் மற்றும் பல்வேறு துப்பாக்கிகளை கைப்பற்றியதாக சட்ட அமலாக்கத்துறையினர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்தீப் சிங் நிஜார் படுகொலை கனடாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் மிகப்பெரும் அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அவருடைய மரணத்தில் இந்திய அரசாங்கத்திற்கு தொடர்பு இருந்ததாக அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். அதனை ஆதரிக்கும் வகையில் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்ட கருத்து இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர உறவில் மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்திய அரசாங்கத்தை அந்த கொலையுடன் தொடர்புபடுத்தும் நம்பகமான உளவு தகவல் இருப்பதாக 2023 செப்டம்பரில் ஜஸ்டின் ட்ரூடோ நாடாளுமன்றவையில் அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டார். கடந்த ஆண்டு கெனடி அரசாங்கம் பிஷோனி குழுவை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: கெனடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஏஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:20.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்டெஃபம் 102.7.
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பு. உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 AM to 8 PM. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன். டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் மார்ச் 2020.

0: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
0: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன். டென்டல்

0: Services opening in March 2026.
1: BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
2: ஊரில்
3: உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாதென முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சோமரண ராஜபக்சவிடம் கேட்டுக் கொண்டதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகிய சூழலில் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராஜா ரவிகரன் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாதென அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தன்னிடம் கேட்டுக் கொண்டதான தகவலை சோமரண ராஜபக்சே கூறியுள்ளார். அப்போதைய அரசாங்கத்தின் அமைச்சராக இருந்த ஜெராஜ் பெர்னாண்டோ புள்ளிவினால் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் கடிதம் ஒன்று தனக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை அனுப்பி வைத்திருந்ததாகவும் சோமரண ராஜபக்சே கூறியுள்ளார். மனித புதைகுழி தொடர்பில் எதனையும் கூற வேண்டாம் என்றும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே சோமரண ராஜபக்சே வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் செம்மணியோடு சார்ந்த மக்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். செம்மணி மனித புதைகுழியுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என உயரிய சபையில் கேட்டுக் கொள்வதாகவும் துரை ராஜா ரவிகரன் கூறியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை தொல்லியல் திணைக்கிடம் பலவந்தமாக கையகப்படுத்தவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் தொல்லியல் கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் சந்தனாபிவர்தன் இதனை தெரிவித்தார். அரச நிறுவனங்கள் மற்றும் திணைக்கிடங்களுக்கு சொந்தமான பகுதிகளில் காணப்படும் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை தற்போது அடையாளப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த காலங்களில் அரசு ஆதரவுடன் தொல்லியல் மற்றும் புராதன சின்னங்கள் அழிக்கப்பட்டதாகவும் தொல்லியல் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். தற்போதைய நிலையில் அவ்வாறான நடவடிக்கைகளுக்கு இடமில்லை என்பதோடு எஞ்சியுள்ள தொல்லியல் சின்னங்களையாவது எதிர்கால தலைமுறைக்காக பாதுகாக்க வேண்டியது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால நிர்வாகத்தின் தாக்கத்தினால் சிலர் இன மற்றும் மத முரண்பாடுகளை உருவாக்கும் நோக்கில் தொல்லியல் சின்னங்களை அழிக்க முயற்சித்ததாகவும் அதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என்றும் அமைச்சர் சந்திராபிவர்தன தெரிவித்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் படுகாயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறிய தேச்சகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலைகளின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் போதைப் பொருட்கள் கடத்தல் தொடர்பில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக இரண்டு குழுக்களுக்கிடையில் மோதல்கள் வெடித்ததாகவும் அதையடுத்து சிறை கைதிகள் சிறை காவலர்களை தாக்கியதோடு அவர்கள் மீது துப்பாக்கிப் பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் எதிரொலியாகவே காவல்துறையினர் அதிரடிப்படையினர் இணைந்து சிறை கைதிகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் 20 அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற கொடூரமான வன்முறைகளைத் தொடர்ந்து நாட்டின் சிறைச்சாலை அமைப்பில் மீண்டும் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள சுயாதீன குழு ஒன்று நியமிக்கப்பட்டதை அவர் வரவேற்றார். இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் குறைந்தது 28 பேர் உயிரிழந்த மற்றும் 100 அதிகமானவர்கள் காயமடைந்த இந்த வன்முறை குறித்து ஆழ்ந்த வருத்தம் அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த அல்லது காயமடைந்த கைதிகள் அரசின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பில் இருந்தனர். இந்த நிலையில் சிறை அமைப்பின் பணியாற்றுபவர்கள் அதில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களும் அதிக பாதுகாப்பிற்கு தகுதியானவர்கள். அந்த பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் அடிப்படை கடமை. இலங்கையின் சிறை அமைப்பில் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களும் முதலீடுகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேவையினை இந்த சம்பவம் எடுத்து உணர்த்தியிருப்பதாக அவர் கூறினார். அதே நேரம் சர்வதேச மனித உரிமைகள் தரநிலையின் கீழ் இலங்கைக்குள்ள கடமைகள் சுதந்திரம் பறிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பு கண்ணியம் மற்றும் நல்வாழ்வை வலுப்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்குவதாக அமைய வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் ஒருங்கிணைப்பாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த ஜூலை 6 இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 28 பேர் உயிரிழந்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் கருப்பு பட்டியணிந்து கண்டனம் வெளியிட்டனர். இந்த சம்பவத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் கைதிகள் உள்ளடங்களாக 28 பேர் உயிரிழந்தார்கள். இந்த உயிரிழப்புகளுக்கு

0: தங்கமே பொறுப்பு கூட்டும் வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்படி இந்த சம்பவம் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் நிறைவடைந்திருப்பதாகவும் அதற்கான கோப்புகள் சட்ட அதிபரின் ஆலோசனையில் பெற்றுக் கொள்ளப்பட்டு அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றம் தெரிவித்தது. சட்ட அதிபரின் ஆலோசனைக்குமே இந்த வழக்கினை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30 வரை ஒத்திவைக்குமாறு நீதிவான் பசன் அமரசேன உத்தரவிட்டார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி அனுஜா பிரேமரட்ன பயணச் செலவில் பாதியளவு போக்குவரத்து செலவிடப்பட்டதாகவும் போக்குவரத்து வசதியை பிரித்தானிய அரசாங்கம் மேற்கொண்டதாகவும் தெரிவித்து அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சவன் ஏக்கநாயக் ஆகியோர் மீது அரச நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட பயணத்தை மேற்கொண்டமை மற்றும் 1.5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நட்டத்தை அரசாங்கத்தின் ஏற்படுத்தியமை தொடர்பில் இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. முன்னாள் அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார் கைது செய்யப்பட்டார். கையூட்டல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் அவருக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய்

0: தமிழ் மக்கள் மத்தியில் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
0: ABS மிஸ்டர் பி சிங்கராஜ், வெர்கோ வெப்ஸ் லோ
2: 416-993-8443.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: Ganga Textiles and Fashion Valangum Closing Sale. Sarees for $400, Shalwars $400, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, Kaapukal, Thodikal, Chains from $5. Innum Aangal Pengal Siruvar Sirumiyarukkana Eeralam Aadi Therivukal Aabaranangal Parasu Porutkal Poojai Porutkal Anaithum Maaperum Malivu Vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum Closing Sale. 2950 Birch Mount Road, Unit 5A, Birch Mount and Finch, 416-474-1016.
5: Raman Home Comfort இல் Lennox, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building இல், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

0: அனைத்துலக செய்திகள். ஈரானுடனான தற்போதைய போர் நிறுத்த உடன்படிக்கை முடிவிற்கு வந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். தெஹ்ரானுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை என்றும் அவர்களுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்துவது நேர பிரியமானது எனவும் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலைத் தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளது. பிரெண்ட் ஒரு பீப்பாய் 76 அமெரிக்க டாலராகவும் WTI ஒரு பீப்பாய் 72.3 அமெரிக்க டாலராகவும் அதிகரித்தது. இவை 2.5 அமெரிக்க டாலருக்கும் அதிகமான உயர்வை சந்தித்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. கிரீன்லாந்து தீவானது டென்மார்க்கின் கீழ் இருக்கக்கூடாது என்றும் அது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டினுள் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தினார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்று வரும் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். டென்மார்க்கின் சுயாட்சி பெற்ற பிரதேசமான கிரீன்லாந்தை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டினுள் கொண்டுவர வேண்டும் என்ற டிரம்பின் இந்த அறிவிப்பு நேற்று அமைப்பின் ஸ்தாபக நாடுகளான அமெரிக்கா மற்றும் டென்மார்க்கு இடையில் புதிய ராஜதந்திர பதற்றத்தை தோற்றுவித்துள்ளது. துருக்கி ஜனாதிபதி தாயிப் ஏர்டோகனுடன் சந்திப்பின் போது செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் கிரீன்லாந்து அமெரிக்காவால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், டென்மார்க்கினால் அல்ல என்று கூறினார். இந்த விவகாரம் நேட்டோ அமைப்புடனான தமது உறவில் விரிசல் ஏற்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கிரீன்லாந்தால் டென்மார்க்கிற்கு இந்த பயணமில்லை, அதனை மேம்படுத்த டென்மார்க் பணம் செலவிடுவதும் இல்லை. ஆனால் கிரீன்லாந்து அமெரிக்கா அவருக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. தற்போது அதனை சுற்றி சீனா மற்றும் ரஷ்ய கப்பல்கள் காணப்படுகின்றன. இதனை நம்மால் அனுமதிக்க முடியாது. ரஷ்ய அச்சுறுத்தலில் இருந்து அவர்களை பாதுகாக்க நாம் இவ்வளவு பணம் செலவழிக்கும் போது அவர்கள் எமது திட்டத்திற்கு உடன்பட மறுக்கிறார்கள் என டிரம்ப் குற்றம் சுமத்தினார். எவ்வாறாயினும் கிரீன்லாந்து விவகாரம் தொடர்பாக டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து அதிகாரிகளோடு மாதாந்தம் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ரூபியோ கடந்த ஜூன் மாதம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

2.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:53 நிமிடம். நேற்று ஃபிஃபா உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டித் தொடரின் ரவுண்ட் ஆஃப் 16 இரண்டு போட்டிகள் இறுதியாக நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இந்த போட்டியில் ஒரு முதலில் நடைபெற்ற போட்டியில் அர்ஜென்டினா அணி 3-2 என்ற கோல் வித்தியாசத்தில் எகிப்தை தோற்கடித்து காலிறுதி போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. மற்றொரு போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் சுவிட்சர்லாந்து அணி கொலம்பியாவை தோற்கடித்து காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது. அர்ஜென்டினா மற்றும் எகிப்த் அணிகள் மோதிய போட்டியில் அர்ஜென்டினாவிடம் எகிப்து தோல்வியடைந்ததை அடுத்து நடுவர்கள் மீது எகிப்தின் பயிற்சியாளர்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். அர்ஜென்டினா அணிக்கு சார்பாக நடுவர்கள் செயல்பட்டதாக இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சில சைகைகளையும் எகிப்தின் பயிற்சியாளர்கள் காண்பித்ததை அடுத்து அவர்களுக்கும் மஞ்சள் அட்டை காண்பிக்கப்பட்டு நடுவர்களால் எதிர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த தொடரின் 16 அணிகளுக்கான சுற்றில் அர்ஜென்டினாவிடம் 3-2 என்ற கோல்கள் கணக்கில் எகிப்த் அணி தோல்வியடைந்ததை அடுத்து தொடரில் இருந்து வெளியேற்றப்பட்டது. இந்த தோல்விக்கு பின்னர் எகிப்த் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஹோசாம் ஹுசைன் போட்டி நடுவர்கள் தனது அணியை ஏமாற்றிவிட்டதாக கடும் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். ஆட்டத்தின் எகிப்த் அணி ஆரம்பத்தில் 2-0 என்ற கோல்கள் கணக்கில் முன்னிலை பெற்றிருந்தது. இருந்த போதிலும் போட்டியின் இறுதி 15 நிமிடத்திற்குள் அர்ஜென்டினா அணி 3 கோல்கள் அடித்து வெற்றியை தமதாக்கியது குறிப்பிடத்தக்கது. போட்டியின் முடிவில் ஊடகங்களிடம் பேசிய எகிப்தின் அணியின் பயிற்சியாளர் ஹோசாம் ஹுசைன் நர்வல்களிடம் பாரபட்சமான முடிவுகளை தோல்விக்கு காரணம் என குற்றம் சுமத்தினார். எகிப்த் அணி அடித்த கோல் ஒன்று விஏஆர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிராகரிக்கப்பட்டதையும் அவர் கடுமையாக விமர்சித்தார். அர்ஜென்டினாவின் வெற்றி கோலுக்கு முன்னதாக எகிப்து வீரர் ஒருவரின் சட்டை பிடித்து எடுத்தமைக்கு தமக்கு பெனால்டி வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அதை நடுவர்கள் கவனிக்க தவறிவிட்டதாகவும் அவர் கூறினார். நடப்பு கால்பந்து சாம்பியனான அர்ஜென்டினா அணியும் மெஸ்ஸியும் தொடர்ந்து தொடரில் நீடிக்க வேண்டும் என்ற நோக்கில் நடுவர்கள் செயல்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் அவர் எழுப்பினார். எகிப்து அணி தனது முன்னைய போட்டி முடிந்து வரும் 4 நாட்களில் நண்பகல் வேளையில் இந்த போட்டியை விளையாட வேண்டியிருந்தது என்றும் இந்த அட்டவணை வீரர்களுக்கு அநீதி இழைப்பதாக அமைந்திருந்தது எனவும் அவர் தனது குற்றச்சாட்டில் தெரிவித்திருந்தார். 120 நிமிடங்கள் கோல்கள் எதுவும் பெறப்படாத நிலையில் பெனால்டி ஷூட் அவுட்டில் 4-3 என்ற கோல்கள் கணக்கில் கொலம்பியாவை வீழ்த்தி சுவிட்சர்லாந்து 1954 ஆண்டிற்கு பின்னர் முதன்முறையாக ஃபிஃபா உலக கிண்ணத்தின் காலிறுதி போட்டிக்கு முன்னேறியது. ஆட்டத்தின் சுவிஸ் வீரர் ரூபன் வாக்ஸ் வெற்றியை தீர்மானிக்கும் பெனால்டியை கோலாக மாற்றினார். இந்த வெற்றியின் மூலமாக சுவிட்சர்லாந்து July 11 நடைபெறும் காலிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை எதிர்கொள்கிறது. 1954 ஆண்டு உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியை நடத்தியதிலிருந்து சுவிட்சர்லாந்து அணி அதன் காலிறுதிச் சுற்றை எட்டியிருக்கவில்லை. திங்கட்கிழமை பயிற்சியின் போது காயமடைந்த மிட்ஃபீல்டர் ஜொஹான் மென்சம்பி இல்லாததால் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிஸ் அணி முழுமையான பலத்தோடு களமிறங்க முடியாத நிலையும் காணப்பட்டது. கொலம்பியாவுக்கு இந்த போட்டியின் முடிவு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது. இருந்த போதிலும் 2014 ஆண்டு பிரேசில் உலக கிண்ணத்தில் மட்டுமே இதற்கு முன்பு அவர்கள் காலிறுதிக்கு முன்னேறினார்கள். இந்த ஆட்டத்தின் வரலாற்றில் 2வது முறையாக இந்த நிலையை எட்ட அவர்கள் முயற்சித்த போதிலும் அந்த முயற்சி பலன் அளிக்காமல் போனது. இந்த நிலையில் காலிறுதிப் போட்டிகள் நாளை ஆரம்பமாகின்றன. நாளை ஆரம்பமாகும் காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகள் மோதுகின்றன. இதேவேளை வெள்ளிக்கிழமை நடைபெறும் மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் ஆகிய அணிகளும், சனிக்கிழமை நடைபெறும் காலிறுதிப் போட்டியொன்றில் நோவே இங்கிலாந்து அணிகள் மற்றும் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணிகளும் மோதவிடுமை குறிப்பிடத்தக்கது. அரையிறுதிப் போட்டிகள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நடைபெற இருக்கின்ற அதே நிலையில் அடுத்த சனிக்கிழமை 3வது அணியை தேர்வு செய்கின்ற போட்டி நடைபெற இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 19 இறுதிப் போட்டி நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.

ஏஸ்டிஎஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஃபால் செவன் டைம்ஸ் ஸ்டாண்ட் அப் எயிட் என்ற ஒரு வாசகம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தோல்விகள் என்பவை வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாசகம் தான் அது. தோல்விகளில் இருந்து எழுந்து நின்று எங்களுடைய இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து முயற்சி செய்வது அவசியமானது. தோல்விகள் வெற்றிக்கான படிக்கட்டுகள் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அதுவே வாழ்க்கையின் நிதர்சனம். ஒவ்வொரு தோல்வியும் நாம் எப்படி செயல்படக்கூடாது என்பதை உணர்த்தி வெற்றிக்கான பாதையை தெளிவுபடுத்தும் ஒரு பாடம். ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பது தோல்வி மட்டும்தான். தோல்வி என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு நாம் வரும் பொழுதுதான் நல்ல சிந்தனைகள் தோன்றும், அடுத்த கட்டத்திற்கு நாம் பயணப்படலாம். சாதனையாளர்கள் தோல்விகளைக் கண்டு அஞ்சாமல் அதிலிருந்து கற்றுக்கொண்டு விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செயல்பட்டதால் தான் வெற்றி எனும் சிகரத்தை தொட்டார்கள். தோல்விகளும் வெற்றியைப் போல் மனிதர்களுக்கு வாழ்க்கையின் அவ்வப்போது ஏற்படும் அனுபவங்கள். தோல்வியை சவால்களாக கணித்து அதை எதிர்கொண்டு தம்பசப்படுத்தி வெற்றி கண்டு வாழ்வதில்தான் வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்.

0: நேரம் மட்டும் இனி 10 நிமிடம் இஸ்டெஃப் காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். வெளியில் வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ், 22 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்திய கூடுதல் வெப்பநிலையாக 29 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். உடல்நிலை 36 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. நாளை வியாழக்கிழமை 28 பாகை செல்சியஸ், 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை 26 பாகை செல்சியஸ், 33 உடல்நிலையாக இருக்கும். சனிக்கிழமை 26 பாகை செல்சியஸ், 29 உடல்நிலையாக இருக்கும். சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற வார விடுமுறையாக இருக்கப் போகிறது. 28 பாகை செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமையின் வெப்பநிலையாக இருக்கும். 31 உணரப்படும். திங்கள் 29 பாகை செல்சியஸ், 2 முதல் 4 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது. 35 உணர்நிலையாக இருக்கும். செவ்வாய் 33 பாகை செல்சியஸ், 40 உணர்நிலையாக இருக்கும். புதன்கிழமை 32 பாகை செல்சியஸ், 38 உணர்நிலை கொண்டதாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்வு கூறல். நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக துருக்கி சென்றுள்ள கனேடிய பிரதமர் அங்கு பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளார். துருக்கியின் தலைநகரில் நோர்வே பிரதமர் மற்றும் ஜெர்மன் ஜனாதிபதி ஆகியோரோடு கனேடிய பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டினிடையில் பிரதமர் இந்த சந்திப்புகளில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நோர்வே மற்றும் ஜெர்மன் நிறுவனங்களின் கூட்டு நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் ஒன்றை கனடா வழங்கிய நிலையில் இரு நாட்டு தலைவர்களோடும் பிரதமர் சந்திப்பை நடத்தியிருக்கிறார். இதேவேளை நேட்டோ உச்சி மாநாட்டை நடத்தும் துருக்கி ஜனாதிபதியையும் பிரதமர் சந்தித்தார். யுக்ரைனிய ஜனாதிபதி வொலடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் நெதர்லாந்து பிரதமர் ரோப் ஜெட்டின் ஆகியோரோடும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தென்கொரிய ஜனாதிபதியோடும் பிரதமர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருக்கிறார். திங்கட்கிழமை துருக்கி பயணமான மாகாணி 2 நாள் நேட்டோ உச்சி மாநாட்டை முடித்துக் கொண்டு சவுதி அரேபியா செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செமனி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கைது செய்யப்பட்டுள்ள செமனி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரண்ண ராஜபக்சவிடம் கேட்டுக் கொண்டதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகிய நிலையில் அவரிடமும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிஹரன் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிஹரன் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்குமாரதுங்கவிடம் செமினி படுகொலைகள் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும், செமினி மனித புதைகுழி தொடர்பில் உண்மைகள் வெளிப்படுத்தப்படக்கூடாது என அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்குமாரதுங்க தன்னிடம் கேட்டுக்கொண்டதான தகவலை சோமரண்ண ராஜபக்சே வெளிப்படுத்தியுள்ளார். அப்போதைய அரசாங்கத்தின் அமைச்சராக இருந்த ஜெயராஜ் பெர்னாண்டோபுள்ளியினால் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் மூலம் கடிதம் ஒன்று தனக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்குமாரதுங்கவை அனுப்பி வைத்திருந்ததாகவும் சோமரண்ண ராஜபக்சே தெரியப்படுத்தினார். மனித புதைகுழிகள் தொடர்பில் எதனையும் கூற வேண்டாம் என்றும் பொது மன்னிப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே சோமரண்ண ராஜபக்சே வெளிப்படுத்திய தகவல்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்குமாரதுங்கவிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று செமினி மக்கள் வேண்டுகோள் விடுக்கிறார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். செமினி மனித புதைகளுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என செமினி படுகொலையில் தமது உறவுகளை பறிகொடுத்த உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராஜா ரவிகரன் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான தற்போதைய போர் நிறுத்த உடன்படிக்கை முடிவிற்கு கொண்டுவரப்பட்டுவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெஹ்ரானுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்த விரும்பவில்லை என்றும் அவர்களுடன் இனி பேச்சுவார்த்தை நடத்துவது நேரவெறியும் என்றும் அவர் கூறியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பை அடுத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதான தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதன் காரணமாக உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டித் தொடரின் காலிறுதிப் போட்டிகள் நடைபெற உள்ளன. நாளை காலிறுதிப் போட்டிகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் நேற்று நடைபெற்ற ரவுண்ட் ஆஃப் 16 போட்டிகளின் இறுதி 2 போட்டிகளில் முதல் போட்டியில் அர்ஜென்டினா அணி 3-2 என்ற கோல்கள் கணக்கில் எகிப்தை வெற்றி கொண்டது. இரண்டாவதாக நடைபெற்ற சுவிட்சர்லாந்து மற்றும் கொலம்பிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 4-3 என்ற கோல்கள் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்த போட்டியை வெற்றி கொண்டு காலிறுதிக்கு தெரிவாகியிருக்கிறது. அர்ஜென்டினா வெற்றி கொண்ட போட்டியில் நடுவர்கள் தவறான தீர்ப்புகளை வழங்கியதோடு அர்ஜென்டினாவிற்கு சார்பாக செயல்பட்டதாக எகிப்தின் பயிற்சியாளர் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் நாளைய தினம் காலிறுதிப் போட்டிகள் ஆரம்பமாகின்றன. நாளை நடைபெறும் முதலாவது காலிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகள் மோதுகின்றன. இதேவேளை வெள்ளிக்கிழமை நடைபெறும் மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் ஆகிய அணிகள் மோதும். அடுத்த காலிறுதிப் போட்டி சனிக்கிழமை நோவே மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் நடைபெற உள்ள அதே நிலையிலும் சனிக்கிழமை அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகள் மோதும் மற்றொரு காலிறுதிப் போட்டியும் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முதலாவது அரையிறுதிப் போட்டியும் புதன்கிழமை இரண்டாவது அரையிறுதிப் போட்டியும் நடைபெற உள்ள நிலையில் மூன்றாவது இடத்தை தேர்வு செய்வதற்கான போட்டி சனிக்கிழமையும் இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெற ஏற்பாடாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள்.

0: ஈஸ்டிஃபம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:21 நிமிடம்
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்டிஃபம் 102.7.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
3: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
4: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மோரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷ் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6 7 7 0 6 8 6 8 6 7 7 0 6 8 6 8
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

கூட்டத்திலே கோயில் பூரா கம கம கச கம பமகச பாப்ப நின்னிதாத சாச நின்னிகாக பதனிச கம பா கூட்டத்திலே கோயில் பூரா தித்தகதிமி தளாங்கு தகதிமி தக தித்தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தர்கிட தகிட தகிட திருகிட தகிட தூம் கிடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தக திருகிடதும் திருகிடதும்

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமைகளில் வெளிமையாக இலக்கியம் சார்ந்த விடயங்கள் அல்லது இலக்கிய செயற்பாட்டாளர்களை அறிமுகம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று யாத்திரி என்று அறியப்படும் கார்த்திக் அவர்களுடைய படைப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். தமிழ் இலக்கிய உலகில் புகழ்பெற்ற ஒரு கவிஞர் எழுத்தாளராக யாத்திரி விளங்குகிறார். சமூக யதார்த்தங்கள், மனித உறவுகளின் சிக்கல்களை பேசுகின்ற, காதலின் மென்மையை உணர்த்துகின்ற படைப்புகளை அவர் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரபலமான கவிதை தொகுப்புகள் கனிந்து உதிர்தலே காலவிதி, கல்லினும் இனிய, காதலை கதிமோட்சம், அன்பின் நிமித்தங்கள் மற்றும் என்றைக்கு முற்ற என்ற படைப்புகளை சொல்ல முடியும். நவீன காதலின் நுணுக்கங்கள், சமூக முரண்பாடுகள், பெண்களின் மீதான கட்டுப்பாடுகளை விமர்சிக்கும் தன்மை இவருடைய கவிதைகளில் முக்கிய இடத்தை பிடிக்கின்றன. அதைத் தவிர உலக சினிமாக்கள் தொடர்பாக தன்னுடைய பார்வையை வித்தியாசமாக கிளத்துகின்ற ஒரு எழுத்துக்கு சொந்தக்காரர் யாத்திரி. அவருடைய இயற்பெயர் கார்த்திக். 1986 தென்காசி மாவட்டம் களியநல்லூர் கிருஷ்ணபத்தில் தங்கையா கோட்டைக்கரசி இணையருக்கு மகனாக பிறந்தார். கிருஷ்ணாபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாடசாலை கல்வியை முடித்தார். புகைப்படக் கலைஞராகவும் எழுத்தாளராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய முகநூலில் 2010 கவிதைகள், பத்திகள், கட்டுரைகள், சிறுகதைகளை தொடர்ந்து எழுதி வருகிறார். இவருடைய முதல் கவிதை தொகுதி காதலி கதிமோட்சம் 2019 வாசகசாலை பதிப்பகத்தின் வாயிலாக வெளியிடப்பட்டது. 3 கவிதைகள் மற்றும் ஒரு நாவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. 3 கவிதை தொகுப்புகளும் ஒரு நாவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. மனித வாழ்க்கைக்கு பயன்தராது எந்த எழுத்தும் இலக்கியமாகாது. நான் எழுதுவது பெரிதாக புத்தக வாசிப்பில்லாத பெரும்பான்மையினருக்கு என்று தன் எழுத்தின் நோக்கத்தை குறிப்பிடுகிறார் யாத்திரி. சாதாரண மனிதர்களை இலக்காக கொண்டு எழுதப்படக்கூடிய எழுத்துக்கள் யாத்திரியின் பலமாக இருக்கிறது. 2020 மனபடியின் காதல் பலரூபம் என்ற கவிதை தொகுப்பும், 2021 அன்பின் நிமித்தங்கள் என்ற கவிதை தொகுப்பும் வெளியிடப்பட்டது. முதல் கவிதை தொகுப்பு 2019 காதலி கதிமோட்சம் வெளியாக இருந்தது. அதேபோல 2022 பெருந்தக்கையாவிட என்ற நாவலையும் அவர் எழுதியிருக்கிறார். இந்த கவிதைகளில் சிலவற்றை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறோம். அந்நியர்களாகவே இருந்திருந்தால் அவ்வப்போது பேசியிருப்போம். பேசுவதற்கு 1000 இருந்தும் பிடிவாதமாக பேசாமல் இருக்கும் இந்த அன்பிற்குள் நாம் சென்றிருக்க கூடாது. சிறிய கவிதைகளின் மூலமாக மிகப்பெரிய உணர்வு கடத்தலை மேற்கொள்ளக்கூடியவை இவருடைய படைப்புகள். அந்நியர்களாகவே இருந்திருந்தால் அவ்வப்போது பேசியிருப்போம். பேசுவதற்கு 1000 இருந்தும் பிடிவாதமாக பேசாமல் இருக்கும் இந்த அன்பிற்குள் நாம் சென்றிருக்க கூடாது. இப்போது நீ உடன் இருந்திருக்கலாம் என்றெண்ண வைக்கும் திக்கற்ற ஒரு பொழுதை எதிர்கொள்ளாமலே கழிந்திட வேண்டும் மீத காலங்கள். இப்போது நீ உடன் இருந்திருக்கலாம் என்றெண்ண வைக்கும் திக்கற்ற ஒரு பொழுதை எதிர்கொள்ளாமலே கழிந்திட வேண்டும் மீத காலங்கள். காதல் எவ்வளவு பலகீனமானது. சீலியின் முகப்பு படத்தை என்னிடம் சொல்லாமல் நீ மாற்றியிருக்கிறாய். அதற்கே வருந்திக் கொண்டிருக்கும் அளவிற்கு காதல் எவ்வளவு பலகீனமானது. சீலியின் முகப்பு படத்தை என்னிடம் சொல்லாமல் நீ மாற்றியிருக்கிறாய். அதற்கே வருந்திக் கொண்டிருக்கின்ற அளவிற்கு பேச பேச என் வேடங்கள் ஒவ்வொன்றாக உதிர்கின்றன. என் சிறப்புகள் எல்லாம் கரைகின்றன. சாதாரணமாகிக் கொண்டிருக்கிறேன். சாதாரண என்னை தொட்டெடுத்து தங்கம் என்றழைத்தாய் மின்னத் தொடங்கினேன். பேச பேச என் வேடங்கள் ஒவ்வொன்றாக உதிர்கின்றன. என் சிறப்புகள் எல்லாம் கரைகின்றன. சாதாரணமாகிக் கொண்டிருக்கிறேன். சாதாரண என்னை தொட்டெடுத்து தங்கம் என்றழைத்தாய் மின்னத் தொடங்கினேன். குளித்த ஈரத்தின் குளிர்ந்த தேகத்தில் பொட்டு பொட்டாய் நீர் பூத்து நிற்கும் ஆரா அமுதரசிக்குரு முத்தம். பால்மீனிக்கு பாவாடை முடிச்சிட்டு முந்தானை தோல் சேர்த்து நர்த்தன விரல்களுக்குள் புடவை குசுபம் சுழற்றும் ஆடல் அரசிக்குரு முத்தம். சுண்டு விரலில் மசியிட்டு நெற்றி பொட்டிட்டு அள்ளிப்பூ முடித்து ஆளுயர கண்ணாடியில் பிரஷ்டழகை திரும்பி பார்க்கும் பொன் அரசிக்குரு முத்தம். அத்தனை நேரத்து அலங்காரமும் தொட்டால் கலைந்துவிடும் என்று தள்ளி தள்ளி நின்று தாகிக்க பார்த்து பார்த்து மோகிக்க அகப்படவே தப்பியோடும் அழகரசிக்குரு முத்தம். திமிரி தழுவுகையில் துள்ளி துள்ளியே வாகாய் வாகாய் வந்து பொருந்துகிற மோக பேரரசிக்கு முத்தம். முத்தம் குறித்த கவிதை யாத்திரியின். நம் பிரிவு ஒருபோதும் பிணக்கால் நிகழாது. மனம் வருந்தி தூற்றிக் கொள்ளுதலால் ஏற்படாது. காயத்தின் ஆழங்களில் இருந்து புறப்படாது. நாம் பிரிவோம், இவ்வளவு அன்பையும் தாங்கிக் கொள்ள முடியாமல். நாம் பிரிவோம், இவ்வளவு நன்மையையும் கையேந்த முடியாமல். நாம் பிரிவோம், நம் தவிப்பை நாமே பொறுத்துக் கொள்ள முடியாமல். அழகான ஒரு பிரிவு கவிதை. நம் பிரிவு ஒருபோதும் பிணக்கால் நிகழாது. மனம் வருந்தி தூற்றிக் கொள்ளுதலால் ஏற்படாது. காயத்தின் ஆழங்களில் இருந்து புறப்படாது. நாம் பிரிவோம், இவ்வளவு அன்பையும் தாங்கிக் கொள்ள முடியாமல். நாம் பிரிவோம், இவ்வளவு நன்மையையும் கையேந்த முடியாமல். நாம் பிரிவோம், நம் தவிப்பை நாமே பொறுத்துக் கொள்ள முடியாமல். தெரியும் தான் நமக்கே, அப்படியெல்லாம் ஆத்மார்த்த காதல் என்றொன்று நமக்குடில்லை. நான் சும்மா விளையாட்டாக உன்னிடம் காதல் மொழி பேசினேன், நீ அதை விளையாட்டோடு அனுமதித்தாய். காயப்படும் அவசியமற்ற போலியான காதலோட்குள், பொய்யான கோபங்களுக்குள், பாதகமற்ற சீண்டல்களுக்குள் சின்ன சின்னதாய் சிரித்துக் கொண்டோம். உண்மையான காதலர்களைப் போல் பாவனை தான் செய்தோம். ஆனாலும் அதிலிருந்து கூட வெளியேறுவதற்கு நமக்கு மனமில்லை கான். காதல் என்ற ஒன்றே பூமியில் இல்லை, காமம் மட்டும்தான் நிறைந்திருந்தது. என் காமத்திற்கு நீ மட்டும்தான் வேண்டும் என்கின்ற பிடிவாதத்தில் இருந்து பிறந்து வந்தது காதல். காதல் என்ற ஒன்றே பூமியில் இல்லை, காமம் மட்டும்தான் நிறைந்திருந்தது. என் காமத்திற்கு நீ மட்டும்தான் வேண்டும் என்கின்ற பிடிவாதத்தில் இருந்து பிறந்து வந்தது காதல். யாத்திரை, உன்னிடம் என் முக்கியத்துவம் மெதுமெதுவாக அற்றுப்போவதை வேடிக்கை பார்த்தபடி சிலையாக நிற்கிறேன். தக்க வைக்க எதை செய்தாலும் இயல்புக்கு மாறானதாக இருக்கிறது. உனக்கு பிடித்ததை சொல்கிறேன், உன் விருப்பப்படி நடக்க முயல்கிறேன். இந்த பாவனை என் முகத்தில் அறைகிறது. என் தடுமாற்றங்களை கவனித்து நீ மாறிவிட்டாய் என்கிறாய். எப்படியாவது எனக்கே தெரியாமல் என்னை கைவிடும் வித்தியை கற்றுக்கொள்ளேன். உன்னிடம் என் முக்கியத்துவம் மெதுமெதுவாக அற்றுப்போவதை வேடிக்கை பார்த்தபடி சிலையாக நிற்கிறேன். தக்கவைக்க எதை செய்தாலும் இயல்புக்கு மாறானதாக இருக்கிறது. உனக்கு பிடித்ததை சொல்கிறேன், உன் விருப்பப்படி நடக்க முயல்கிறேன். இந்த பாவனை என் முகத்தில் அறைகிறது. என் தடுமாற்றங்களை கவனித்து நீ மாறிவிட்டாய் என்கிறாய். எப்படியாவது எனக்கே தெரியாமல் என்னை கைவிடும் வித்தியை கற்றுக்கொள். அன்பின் அடியாளத்தில் உணர்வுகள் பொங்கி பிறவிக்கின்ற வேளைகளில் எழக்கூடிய மனதின் குரலாக யாத்திரியின் இந்த கவிதைகள் அமைந்திருக்கின்றன. இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று, இனி உனக்கு தொந்தரவாக இருக்க மாட்டேன் என்று, உன் கவனிப்பின்மையை தாழ முடியவில்லை, எனக்கு நீ வேண்டாம் என்று அவர்கள் தொழிலே சாய்ந்தழுகிற சாபம்தான் இந்த அன்பு. செய்தி அறியாமல் அம்மா அப்படி இருக்கிறார் என்று வினவுகிற ஒருவரிடம் உண்மையை சொல்ல தோன்றவில்லை. அவர்களில் அம்மா அதிகமாக 3 வருடம் வாழ்ந்திருக்கிறாள். இன்னும் சில காலம் வாழட்டும். உன்னை காதலித்ததில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் விடுபட்டு விட்டதாக தோன்றுகிறது என்றாள். உன்னை தொந்தரவு செய்வதில்லை கவிதாயா, பாரேன். இப்போதெல்லாம் நீ என்னிடம் பேசவில்லை என்றால் எனக்கு வருத்தம் கூட வருவதில்லை என்றாள். சொல்லிவிட்டு என் கண்களுக்குள் ஒரு துளி வருத்தத்தை தேடினாள். அதற்குத்தான் இவ்வுலகம் காதல் என்று பெயரிட்டிருக்கிறது.

ஒரு அழைப்பை ஏற்கவில்லை என்றால் திரும்பி வந்து நீ காரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீண்ட நேரம் நீல நிறத்தில் நிற்கிற என் செய்திகளின் பரிதவிப்பை நீ எதிர்கொள்ள தேவையில்லை. இந்த உறவை பேண வேண்டும் என அழுத்தங்கள் இனி உனக்கு வேண்டாம் என்றோ காதலித்ததாக சொல்லிய பாவத்திற்கு இன்னும் எத்தனை காலம்தான் நீயும் கிடந்துழல்வாய், நானே முறைக்கிறேன், எனக்கு நீ வேண்டாம். காதலிப்பதற்கும் காதலை அனுமதிப்பதற்கும் ஒரு கோடி வித்தியாசங்கள். நான் தான் உன்னை காதலித்தேன், நான் தான் உனக்கு முக்கியத்துவம் தந்தேன், நான் தான் உன்னால் துயருற்றேன், நான் தான் உன் சொல்லுக்கு துடித்தேன், நான் தான் உன் பிரிவில் வாடினேன். எல்லாம் நான் செய்துவிட்டு என் காதலின் சிலுவையை உன்னையும் சுமக்கச் சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை. என்னை வேண்டாம் என்று நீ சொன்னாலே போதும், எந்த முறையிடலும் இன்றி சரியென்று கேட்டுக்கொள்வேன். அப்படியும் நீ சொல்லிக் கொண்டிருக்கும் காரணங்கள் யாவும் எனக்காக அல்ல, என்னை சமாதானப்படுத்த அல்ல, உன்னை நீ சமாதானப்படுத்த, உன் குற்ற உணர்வில் இருந்து நீ தப்பிக்க. ஆம், சரிதான் சரிதான் என்று எல்லாவற்றிற்கும் தலையசைத்தேன். அதைத்தான் காதல் என்றேன். உன் மீது ஒரு குற்றமில்லை, நான் சில நேரம் பலவீனமாக உணர்வேன். உன் அன்பிற்கு ஏங்குவதான ஒரு கழிவிறக்கம் வந்து சூழ்ந்து கொள்ளும். தாழமாட்டா துயரில் உன்னை பிளாக் செய்திருப்பேன், வேறொன்றுமில்லை. யாத்திரியின் கவிதைகள் சிலவற்றை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டது. குட் மார்னிங் கனடா.

0: எட்டு மணி 43 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். குணா, எங்களுடைய சமூகத்தை பொறுத்தவரையில் அதிக அளவிலான தொழில் முனைவோரை கொண்ட சமூகமாக இருக்கிறது. அதிக எண்ணிக்கையிலான தொழில் முனைவோர் தொடர்ச்சியாக உருவாகியும் வருகிறார்கள். ஏற்கனவே தொழில் சாம்ராஜ்யங்களை உருவாக்கி மிகப்பெரிய அளவிலே தொழில் முனைவுகளில் ஈடுபடக்கூடிய தமிழர்களும் இருக்கிறார்கள். அதே வழியில் இந்த தொழில் முனைவு என்று வருகின்ற போது, ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்ற போது, அவர்களுக்கு பின்பாக அவர்களுடைய அந்த நிறுவனம் எப்படி அவர்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக கைமாற்றப்படலாம், அவர்கள் ஒரு குறைந்தளவு வருமானத்தோடு அல்லது குறைந்தளவு முதலீட்டோடு உருவாக்கிய ஒரு நிறுவனம் இப்போது மிகப்பெரும் வளர்ச்சியை கண்டு மிகப்பெரிய அளவிலான ஒரு நிறுவனமாக மாற்றமடைகின்ற போது, அங்கு இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல் கெயினை எவ்வாறு கையாள முடியும், அதை குழந்தைகளுக்கு மாற்றுகின்ற போது?
1: நிச்சயமாக எங்கள், நீங்கள் சொன்னது போல், எங்கள் சமுதாயத்தில் பலரும் மிகவும் சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கின்றார்கள். அநேகமானவர்கள் எந்தவித முதலீடு இல்லாமலோ அல்லது மிகவும் குறைந்த முதலீடுடன் ஸ்டார்ட் பண்ணின பிஸ்னஸ் வந்து இன்று வளர்ந்து பெருமளவில் மோர் தேன் 5 மில்லியன் 10 மில்லியன் என்ற நெட்வொர்க்கை அடைந்து வளர்ந்திருக்கின்றது. அவர்களுடைய ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அதாவது வந்து 55-60 வயதில் இருக்கும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் வந்து ஒரு 25-30 வயதில் இருப்பார்கள். அவர்களுடைய நோக்கம் வந்து தங்களுடைய பிள்ளை ஒன்றுக்கு இல்லாட்டி பிள்ளைகளுக்கு அந்த பிஸ்னஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு. ஆனால் அவர்கள் அந்த டிரான்ஸ்ஃபரை வந்து அவர்கள் இறக்கும் வரையும் வெயிட் பண்ணாமல், இப்போவே அவர்கள் ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது அவர்கள் அந்த பிஸ்னஸை பிள்ளைகளுடன் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும் காலத்திலேயே அதை செய்ய முடியும். அதில் ஒரு பெரும் நன்மை இருக்கின்றது. அதாவது நீங்கள் சொன்னது போல் கேபிட்டல் கெயின், அதாவது வந்து ஒரு 100,000 முதலீட்டில் தொடங்கின பிஸ்னஸ் வந்து இன்று 5 மில்லியன் வேர்த் என்று சொல்லி சொன்னால் அதில் வந்து தேர் இஸ் எ ஹியூஜ் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கின்றது. அந்த கேபிட்டல் பயன்படுத்தி எப்படி இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸை அவர்கள் ஈடு செய்ய முடியும், இல்லாட்டி அந்த பர்சனல் லைஃப் டைம் கேபிட்டல் கெயின் அலவன்சஸை யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை எப்படி அவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதை விட அவர்கள் எப்படி ஒரு கோப்பரேஷனுக்குள்ளாலே இந்த கேபிட்டல் கெயினை பே பண்ணுவதற்கான பிளானிங்கை செய்ய முடியும் என்று பல கன்செப்டுகள் இருக்கின்றது. இது தெரியாமலே பலர் வந்து தாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த காசை வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டுகின்றார்கள். ஆக்சுவலி ஸ்டாட்டிஸ்டிக்கின் படி மோர் தேன் 1/3 ஆஃப் த வெல்த் கோ டு த கவர்மெண்ட் எஸ் டேக்ஸஸ். இவற்றை சேமிப்பதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன.
0: இது போன்ற சிறந்த ஆலோசனைகளை நீங்களும் பெற்றுக்கொள்ள விரும்பினால் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 416-528-1407 பிஸ்டோ கேட்டீர்கள். ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407 8 மணி 47 நிமிடம்.

0: மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
2: வேலை இழந்து விட்டீர்களா? Termination pay சரியாக இல்லையா? Severance package இல் பிரச்சனையா? Workplace harassment, unpaid wages, wrongful dismissal, constructive dismissal போன்ற employment law பிரச்சனைகளா? Drinking and driving, assault போன்ற criminal வழக்குகளா? Law Office of Vinod Kumari தொடர்பு கொள்ளுங்கள். 6477-665-189. 6477-665-189. Employment law வழக்குகள் தகுதி அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-665-189.
3: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
1: வலைக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கிளையத்தில் மதுபிதா மற்றும் ஒரு படத்தில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசக்கரமூர்த்தி வணக்கம் நிகழ்ச்சி.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் அவரது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழ முடியும். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய கோடை காலத்தின் இன்னும் ஒரு அழகான புதிய நாளை நாங்களும் தொடங்கியிருக்கின்றோம். காலை 9:12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு தான் இணைந்திருக்க போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூலை மாதத்தின் 8 வந்து சேர்ந்திருக்கின்றோம். இந்த வாரத்திலும் நடுப்பகுதிக்கும் வந்தாச்சு. புதன்கிழமை ஜூலை 8 இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள், சில நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான கோடை காலத்தின் இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக கொண்டாட்டமாக தொடர வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான வாய்ப்புகளோடும் இந்த நாள் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

திருகிடுதாம் திருகிடுதாய் திருகிடுதாம் திருகிடுதாய் திருகிடுதாம் திருகிடுதாய் திருகிடுதாம் திருகிடுதாய் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதாம் திருகிடுதா

9:07 நேற்றன்று நாளையின் முதல் பாடல் ஒலித்து அமைந்திருக்கின்றது. இந்த காலை வழியில் ஒரு முக்கியமான சிந்தனையும் நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது போல உணர்கின்ற பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். என்னதான் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடமும் உதிர்ந்தாலும் அவை வருந்தாமல் அதன் தொழிற்காலம் என்னும் எதிர்காலம் வரும் வரை காத்திருக்கும் என்பதை அழகாக இயற்கையோடு இணைத்து இந்த சிந்தனை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. ஒரு சில சமயங்கள் நாங்கள் வாழ்க்கையில் விரக்தியின் முழிம்புக்கே சென்று விடுவோம். இனி என்ன இருக்கின்றது என்று சொல்லி கூட அந்த ஒரு வாழ்க்கை தொடர்பான ஒரு வெறுப்புணர்வு, ஒரு விரக்தி நிலை எங்களது மனதுக்குள் நிறைந்திருக்கின்ற அந்த கணப்பொழுதில் நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். இயற்கை எவ்வளவுதான் அழிந்தாலும் அது மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகின்றது. அந்த காலம் சரியாக அமைகின்ற வரை அது காத்திருக்கின்றது பொறுமையோடு. இயற்கையில் நாங்கள் சாதாரணமாகவே பல விடயங்களை பார்க்கின்றோம். விதைகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு சில உயிரினங்களின் எதிர்கால சந்ததிகள், முட்டை இனங்களோ, ஏதாவது ஒரு வித வடிவத்திலே இந்த பூமியில் வந்து தனக்கான அந்த சரியான சுற்றுச்சூழல், சரியான அந்த வெளிப்புற காரணிகள் அமைகின்ற வரை அவை காத்திருக்கின்றன. அந்த ஒரு சரியான நேரம் வருகின்ற போதுதான் அவை மீண்டும் தங்களை உயிர்ப்பித்துக் கொள்ளுகின்றன. அந்த மாதிரி தங்களை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த இயற்கை வந்து போதும் இந்த பூமியில் செழித்து வளரக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் நாங்கள் தான் எல்லா விதமான சிக்கல்களிலும் இருந்தும் விடுபட்டும் புதிதாக புத்துணர்வு பெற்று இந்த வாழ்க்கையை எப்போதும் முன்னேற்றகரமாக எடுத்து செல்லக்கூடியதாகவும் கூட இருக்கும். எனவே ஒரு சில சமயங்களில் ஒரு சில நினைவுபடுத்தல்கள் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எல்லாமே நாங்கள் இழந்திருக்கின்றோம், எதுவுமே இனி இல்லை வாழ்க்கையில், இனி அடுத்த கட்டத்தில் நகர்வதற்கு என்ன இருக்கின்றது என்று சொல்லியெல்லாம் நாங்கள் ஒரு விரக்தியோடு ஒரு கடைசி நேரத்திலே சிந்திக்கின்ற அந்த பொழுதில்தான் இயற்கை எங்களுக்கு பல விடயங்களை நினைவூட்டும் என்பதை நாங்கள் ஞாபகத்திலே கொண்டு வருதல் அவசியம். மரங்களை பார்த்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் பல சொல்லப்படுகின்றன. அதுவும் கனடா போன்ற நாடுகளிலெல்லாம் அந்த குளிர்காலம் வந்துவிட்டால் மரங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி எல்லோருக்குமே தெரியும். எங்களுக்கு வரும் அந்த கிளைகளோடு மட்டும் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் வந்து இப்போது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மிக அழகாக பூத்து அழகான இலைகளோடெல்லாம் பச்சை பசில் என்று காட்சி அளிக்கின்றது. ஆனால் அதற்கான அந்த காலம் வரை அது பொறுமையோடு காத்திருக்கின்றது என்ற ஒரு பாடத்தை நாங்கள் அவற்றிடமிருந்து கற்றுக்கொள்ளுதல் மிக மிக அவசியமாகின்றது. நீங்கள் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது போல உணர்கின்ற போது மரங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். என்னதான் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடமும் முதிர்ந்தாலும் அவை வருந்தாமல் அதன் தொழிற்காலம் என்னும் எதிர்காலம் வரும் வரை காத்திருக்கின்றன என்று சொல்லி அழகான அந்த சிந்தனையும் கூட இன்றைய காலையின் சிந்தனையாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு அழகான ஆரம்பம் இன்றைய தினம் புதன்கிழமைக்கும் தரப்பட்டிருக்கின்றது. 22 இப்போதைய வெப்பநிலை, 26°C நாங்கள் உடல்நிலையாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்று வெப்பநிலை உயர்வு 27 இருக்கும். 34°C வரை உடல்நிலை உயர்வையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். சற்று நேற்றிலும் பார்க்க வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமைதான் இன்றைக்கு இருக்கும். சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்க போகின்றது. பிரதானமாக வெயில் தான் தொடர்ந்து இன்றைய பகல் பொழுது முழுவதுமே இருக்கும். இரவு வேளை 20-22°C நாங்கள் உணரப்போகின்றோம் என்று நாங்கள் இன்னமும் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம். நேற்றைய தினம் சூரிய அஸ்தமனம் 9:01 9:02-9:03 நேற்றைக்கு வந்து 9:01 சூரிய அஸ்தமனம் நடந்திருக்கிறது. இன்றைக்கு பார்த்தோம் சொன்னால் அந்த ஒரு நிமிடம் இழக்கப்பட்டு 9 அந்த பகல் பொழுது சுருங்கிதான் சூரிய அஸ்தமனம் 9 நடக்கும் என்பது தொடர்பாக இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. எனவே பகல் சுருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த ஆண்டின் மிக நீண்ட பகல் பொழுதை தருகின்ற அந்த நாளை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். அதுதான் சம சோல்ஸ்டிஸோடு வந்து போயிருக்கின்றது. உத்தியோகபூர்வமாக நாங்கள் கோடைக்காலத்தை ஆரம்பித்திருக்கின்ற முதல் நாளாகவும் அது இருந்திருக்கின்றது. June 21 அதுக்கு பிறகு ஒரு நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு மாற்றம் தொடர்ந்து வரும். பகல் பொழுது சுருங்க தொடங்குகின்றது என்பதைத்தான் நாங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் இருந்தாலும் 9 வரைக்கும் நாங்கள் சூரியனை காணலாம் என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். கோடைக்காலத்தின் அழகான நாட்களுக்குள் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 27 வரை வெப்பநிலை உயர்ந்தது போல 35 நாங்கள் உணரப்போகின்றோம். உணர்நிலை என்பது 1°C உயர்வாக இருக்கும். நாளைக்கு காலையில் வெளிச்சம், மதிய வேளை 5 mm அளவிலான தண்டர் ஸ்டோம் பலமாக வருவதற்கான வாய்ப்புகள் இப்போது சொல்லப்படுகின்றது. வியாழக்கிழமை மீண்டும் மாலை பொழுதில் மழை ஓய்ந்து கிளவுடியாகவும் இருக்கலாம், சூரிய வெளிச்சமும் எட்டி பார்க்கும் என்பதை தான் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. எனவே நாளைக்கு வந்து வெளிச்சம் இருக்கும், மழையும் ஒரு கணிசமான அளவுக்கு இருக்கும். பகல் பொழுதில் சூரிய வெளிச்சத்தையும் காணலாம், வெப்பநிலை உயர்வும் கூட இருக்கப் போகின்றது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடிய பகல் பொழுது இருக்கும். 25 வெப்பநிலை, 32 வரை தான் உடல்நிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே ஒரு மிதமான வெப்பத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வீக்கெண்டும் கூட அதிக வெப்பநிலை உயர்வு இல்லாத வெளிச்சமான இரண்டு அழகான நாட்களாக
தான் வரப்போகின்றன. ஜூலை 11 சனிக்கிழமை 25-29 உணரப்போன்றோம். ஞாயிற்றுக்கிழமை 26-30 டிகிரி செல்சியஸ் வரை உணர்நிலையும் கூட இருக்கும். சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கும் 2 வாரதி நாட்களிலும். திங்கட்கிழமை 27-34 உணரப்படும். வெளிச்சமும் இருக்கும், மழையும் இடையில் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன. அடுத்த வாரத்து நிலை என்னென்று சொல்லி பார்த்தால், இப்போது அடுத்த செவ்வாய் புதன் கிழமைகளில் ஒரு 40 அண்மித்த உணர்நிலை மீண்டும் வரலாம். ஒரு சில நாட்கள் தான், 2 நாட்கள் தான், அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு மிதமான வெப்பநிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போது எதிர்வு கூறப்படுகின்றன. அடுத்த வாரத்தை பொறுத்தளவில் 9:12 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு

0: 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்,
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. செலசி.ca.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருக்கும் நேரம் காலை 9:25. புதன்கிழமை காலை இப்பொழுதின் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் கொஞ்சம் பார்க்க இருக்கின்றோம். தாமதங்கள் காணப்படுகின்றன. ஒரு சில இடங்களில் சற்று அதிகமாகத்தான் தாமத நிலைமைகள் இருக்கின்றன. 401 வெஸ்ட் பவுண்டை பார்த்தால் பிரிம்லி ரோட் தாண்டிய கெனடி வீதி பகுதியில் தான் தாமதங்கள் அவதானிக்கப்படுகின்றது. கலெக்டர்ஸில் வாகன நெரிசல்கள் கெனடி வீதி பகுதியில் சற்று உயர்வாகவும் எக்ஸ்பிரஸில் சற்று குறைவாகவும் கூட காணப்படுகின்றது. ஆனால் நீண்ட தாமதங்கள் தொடர்ந்து டிவிபி வரைக்கும் காணப்படுகின்றன. டிவிபி தாண்டிய இடத்தில் எக்ஸ்பிரஸில் வாகன நெரிசல்கள் உயர்கின்றது. லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் அதிக தாமதங்கள் எக்ஸ்பிரஸில். லெஸ்லி ஸ்ட்ரீட்டுக்கு சற்று முன்னரான அந்த பகுதியிலிருந்து பேபியூ வரைக்கும் கலெக்டர்ஸில் அதிகமாக வாகன நெரிசல்களை இப்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. குறைந்த தாமதங்கள் என்றால் அவென்யூ ரோட் வரைக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் வாகன நெரிசல்கள் மீண்டும் ஆரம்பிக்கின்றன. ஹைவே 400 தாண்டி பயணிக்கின்ற போது அதிக தாமதங்கள் இப்போது நிலவுகின்றன. கிப்ளிங் வரைக்கும் வாகன நெரிசல்கள் உயர்வாகவே நீடிக்கின்றது இந்த பொழுதில். ஈஸ்ட் பவுண்டை பார்த்தால் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து தாமதங்கள் மிக உயர்வாக காணப்படுகின்ற நிலைமைதான் காணப்படுகின்றது. கிப்ளிங் வரைக்குமே அதிக தாமதங்கள். அதுக்கு பிறகு சற்று தணிந்தாலும் மீண்டும் வெஸ்டர்ன் ரோட் பகுதியிலும் வாகன நெரிசல்கள் உயர்கின்றது. தொடர்ச்சியாக பயணிக்கின்ற போது ஜேன் ஸ்ட்ரீட்டிலிருந்து கீழ் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்கள் வரைக்குமே உயர்வான வாகன நெரிசல்களை தான் நீங்கள் கலெக்டர்ஸில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். எக்ஸ்பிரஸ் சற்று நகரக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இருந்தாலும் தாமதங்கள் காணப்படுகின்றன. பாதஸ்ட் பகுதியிலிருந்து தாமத நிலைமைகள் ஈஸ்ட் பவுண்டில் டிவிபி வரைக்கும் காணப்படுகின்றது. ஆனால் குறைவான நிலையில்தான் டிவிபி சவுத் பவுண்டில் அதிக தாமதங்கள் இப்போது எதிர்கொள்ளப்படுகின்றது. 401 இருந்து லோரன்ஸ் தாண்டிய இடங்கள் வரைக்குமே மிக அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. எனவே நீண்ட தாமதங்கள் அந்த பகுதியில் காணப்படுகின்றது. அதுக்கு பிறகு அதிக தாமதம் இல்லாமல் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் கார்ட்னர் வரைக்குமே. டிவிபி நோர்த் பவுண்டை பார்த்தால் எக்லிங்டனில் இருந்து லோரன்ஸ் தாண்டிய இடங்கள் வரைக்கும் சற்று உயர்வான வாகன நெரிசல்களை தான் நீங்கள் இப்போது எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். 404 நோர்த் பவுண்டில் தாமதங்கள் இல்லை. ஆனால் சவுத் பவுண்டை பொறுத்தளவில் இந்த வேளையில் ஃபின்ச்சுக்கு முன்னரே வாகன நெரிசல்கள் ஆரம்பிக்கின்றன. தொடர்ச்சியாக ஷெப்பர்ட் வரைக்கும் அதிக தாமதங்களும் ஷெப்பர்டிலிருந்து 401 வரைக்கும் மிக உயர்வான தாமதங்களும் இப்போது காணப்படுகின்றது. 404 சவுத் பவுண்டை பொறுத்தளவில் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு ஜூலை மாதம் 8 இன்றைய நாள் என்ன நாள் என்றையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இன்று வந்து வேர்ல்ட் அலர்ஜி டேயாக இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. ஒவ்வாமை தினம் என்று சொல்லித்தான் நாங்கள் அதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். உலக ஒவ்வாமை தினம் கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதிலுமே ஒவ்வொரு நாளும் மௌனமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை, அது தொடர்பான ஒரு கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு நாள் தான் இன்றைய நாள். இந்த அலர்ஜி என்று சொல்லி பார்த்தால் எப்போதுமே அது தீவிரமானதாக இருப்பதில்லை என்று சொன்னாலும் அது இருக்கக்கூடியவர்களுக்கு நாளாந்தம் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சிக்கல் வந்து தொடர்ந்து காணப்படுகின்றது. ஒரு சில குழந்தைகள் வந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு நிலைக்கும் கூட இந்த மாதிரியான ஒவ்வாமை அவர்களை தள்ளிவிடுகின்றது. அதே நேரம் வாழ்நாள் முழுவதுமே ஒரு சில உணவுகள் தொடர்பாக அவர்கள் எப்போதுமே அவதானத்தோடு இருக்க வேண்டியதாகவும் கூட இருக்கக்கூடிய நிலைமையை இந்த அலர்ஜிஸ் வந்து உருவாக்கி விடுகின்றன. எனவே அந்த மாதிரியான ஒரு விடயம் தொடர்பாக பேசுகின்றது இன்றைய நாள். மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் தொடர்பாக நாங்கள் எல்லோருமே அதிக கவனம் எடுத்தல் அவசியம் என்பதையும் கூட வலியுறுத்துகின்றது. எங்களுக்கு இல்லை தானே என்று சொல்லி நாங்கள் இலக்குவாக அதனை எடுத்துவிட முடியாது. நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள், அதாவது ஒரு சில இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய உணவுகளோ அல்லது நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகளோ மற்றவர்களுக்கான ஒவ்வாமையை அதிகரிக்கலாம். அது தொடர்பான அந்த ரியாக்ஷன்ஸையும் கூட அதிகரித்து அவர்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விடலாம் என்பதை சொல்லுகின்றது இன்றைய தினம். அலர்ஜிஸ் வந்து எப்படி வருகின்றது சொன்னால், ஒரு சில காரணிகள், அதாவது போலனாக இருக்கலாம், ஒரு சில உணவாக இருக்கலாம், அல்லது இந்த செல்லப்பிராணிகள் தொடர்பான ஒரு சில கழிவுகளாகவோ அல்லது அவற்றின் உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில மனம் போன்றவையாக கூட இருக்கலாம். எனவே இந்த மாதிரியான விடயங்களுக்கு எங்களது உடல், அதாவது எங்களின் உடலில் இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டம் அதிகமான எதிர்வினையை ஆற்றுகின்ற போது, ஓவர் ரியாக்ட் பண்ணுகின்ற போது இந்த அலர்ஜிஸ் வந்து தோன்றுகின்றன என்பதைத்தான் நாங்கள் செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். ஹார்ம்லெஸ் சப்ஸ்டன்சஸாக இருக்கக்கூடிய ஒரு சில விடயங்களுக்கு எங்களது உடல் வந்து இம்யூன் சிஸ்டம் ஓவர் ரியாக்ட் பண்ணுகின்ற போது நாங்கள் இந்த மாதிரியான சிம்டம்ஸை எதிர்கொள்ளுகின்றோம். ஸ்னீசிங்கில் இருந்து அந்த சிம்டம்ஸ் வந்து வேறுபடலாம், அல்லது உடலில் தோலில் ஏற்படக்கூடிய கொப்பளங்கள் அல்லது சிவியர் அனஃபைலாக்சிஸ் போன்றவற்றுக்கும் கூட அது வழிவகுக்கலாம். இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு மனிதருக்கு ஏற்ற வகையிலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நிலையின் தீவிரத்தின் பொறுத்தளவிலும் அது மாறுபடலாம் அந்த சிம்டம்ஸ். இதற்கான
குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை முறைகள் இன்னும் இல்லை என்பது ஒரு துரதிருஷ்டவசமான ஒன்று என்று சொன்னாலும் அதனை நாங்கள் சரியாக கையாளலாம், மேனேஜ் பண்ணலாம் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆன்டிஹிஸ்டமீன்ஸ் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலமாக நாங்கள் அதிலிருந்து எங்களை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ள முடியும், சிம்டம்ஸை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். உலகம் முழுவதிலுமே மில்லியன் கணக்கான மக்கள் இந்த அலர்ஜிக் ரியாக்ஷனை சந்திக்கின்றார்கள். அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஒரு சில ஆய்வுகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அமெரிக்காவில் மட்டுமே 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து ஏதாவது ஒரு விதமான அலர்ஜியை எதிர்கொள்ளுகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். குழந்தைகள் என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் வந்து சற்று அதிகமாக இந்த மாதிரியான அலர்ஜிஸை எதிர்கொள்ளுகின்றார்களாம். அடல்ட்ஸ் என்று சொல்லி பார்க்கின்ற போது 1/3 இந்த ஏதாவது ஒரு வகையான ஃபார்ம் ஆஃப் அலர்ஜி வந்து இருக்கின்றது என்று சொல்லித்தான் அமெரிக்காவின் ஆய்வு சொல்லுகின்றது. அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை என்பதை தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதிலும் இந்த ஃபுட் அலர்ஜிஸ் தொடர்பாக நாங்கள் அதிக கவனம் எடுத்தல் அவசியம், ஏனென்றால் அது எங்களது உடலுக்குள்ளே செல்லக்கூடிய அந்த உணவுப் பொருள் வந்து தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பிக் 9 என்று சொல்லி இங்கு கூறியிருக்கிறார்கள். இந்த 9 முக்கியமான உணவுப் பொருட்கள் தானாம் பலருக்கும் ஒவ்வாமையை ஏற்படுத்தி விடுகின்றது. உலக அளவிலே உணவு தொடர்பான அலர்ஜி இருக்கக்கூடியவர்களில் 90% இந்த பிக் 9 என்று சொல்லி வகைப்படுத்தப்படக்கூடிய 9 மேஜர் ஃபுட்ஸை தானாம் அந்த அலர்ஜி வரக்கூடிய காரணிகளாக எதிர்கொள்கின்றார்கள். அதில் குறிப்பாக பால், மில்க் சொல்லப்படுகின்றது, அல்லது பால் சார்ந்த பொருட்களை நாங்கள் சொல்லலாம் ஒன்றாக. அடுத்தது முட்டை, எக்ஸுக்கும் கூட அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அதனை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததுதான் முக்கியமான பீநட்ஸ். பீநட் அலர்ஜி வந்து கொஞ்சம் ஆபத்தானதாகவும் கூட இருக்கும். அதை தாண்டி ட்ரீ நட்ஸும் கூட ஒரு சிலருக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். வீட், அடுத்தது சோய், ஃபிஷ் மற்றும் ஒரு சில வகையான கிரஸ்டேசியன் ஷெல் ஃபிஷ் என்று சொல்லியும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்தது தான் எள்ளு. எனவே இந்த மாதிரியான 9 மேஜர் ஃபுட்ஸ் வந்து அதிகம் பேருக்கு, அதாவது 90% ஃபுட் அலர்ஜிஸுக்கான காரணியை ஏற்படுத்தி விடுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். குழந்தைகளிலிருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் அல்லது வயதானவர்கள் வரைக்கும் கூட இந்த ஃபுட் அலர்ஜிஸ் இருக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே அது தொடர்பாக நாங்கள் அதிக கவனம் எடுத்தல் அவசியம், அல்லது மற்றவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் கூட இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் அவசியம் என்பதை சொல்லுகின்றது இன்றைய தினம். வேர்ல்ட் அலர்ஜி டேயாக இன்றைய நாள் July 8 காணப்படுகின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். 9:33 ஆக இருக்கின்றது. ஈஸ்ட் FM இன் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: music on your favorite station. 102.7. It's East FM. லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17-18-19 மார்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026. 4167-2006.
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆடிக்கான புதிய வரவு ஆடிகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 4163711487.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade லெஜெண்டரி சூப்பர் ஓல்ட் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம். ஜூலை 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம். ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம். 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா. 26 ஞாயிறு காலை தீர்த்தம். 27 திங்கள் மாலை பூங்காவனம், ஐயனார் திருக்கல்யாணம். 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ஃபீல்ட் ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-321-6104.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam. 416-298-2777. MortgageSolutions.ca.
0: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

ஒரு அழகான பாடல் கேட்டிருக்கின்றோம். ஜெயச்சந்திரன் ஜானகி அவர்களது இணைந்த குரல்களில் மலர்களே மலருங்கள் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலித்திருக்கும் நேரம் காலை 9:45 இஸ்டெஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த உற்சாகமான காலை பொழுதில் ஒரு குட்டி கதையும் நாங்கள் கேட்கலாம். முக்கியமான செய்தியும் கூட நாங்கள் கண்டிப்பாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு சீடன் தனது குருவிடம் கேட்கின்றானாம், நல்லதை படைத்த இந்த ஆண்டவன் தானே இந்த உலகத்தில் கெட்டவைகளையும் படைத்திருக்கின்றான். நல்லதை மட்டும் ஏற்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றீர்கள், அதே போல ஆண்டவன் தானே இந்த கெட்டதையும் படைத்திருக்கின்றான், அதனையும் ஏற்றுக்கொண்டால் என்ன என்று ஒரு முக்கியமான சந்தேகத்தை தனது குருவிடம் சீடன் கேட்கின்றானாம். குரு சிரித்து கொண்டே பதில் சொல்லுகின்றார், அது அவரவர் விருப்பம் என்று. இப்போது வேறு எதையும் குரு பேசவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து பகல் உணவு நேரம் வருகின்றது. அந்த சீடனுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த உணவு சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. ஏனியவர்களுக்கு வழக்கமாக கொடுப்பது போல உணவு பரிமாறப்படுகின்றது. ஆனால் அந்த கேள்வி கேட்ட அந்த சீடனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த உணவை பார்த்து அவன் அதிர்ந்து போய் விடுகின்றான். காரணம் என்று சொன்னால், ஒரு கிண்ணத்தில் பாலும் மறு கிண்ணத்தில் பசுமாட்டு சாணகமும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவனிடம் உண்ண கொடுக்கப்படுகின்றது. சீடன் விழித்து பார்க்கின்றான், எதற்காக இந்த மாதிரியான ஒரு உணவு என் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அவன் தனது குருவை நிமிர்ந்து பார்க்கின்றான். அந்த சீடனை கவனித்துக் கொண்டிருந்த குருவோ பொன்முறுவலோடு அவனிடம் கூறுகின்றார், நீ இன்று காலையில் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதில்தான் உன் முன்னால் இப்போது இருக்கின்றது. பால் சாணம் இரண்டுமே பசுமாட்டிடம் இருந்துதானே வருகின்றது. பாலை மட்டும் நீ ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அந்த சாணியை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அந்த குரு கேட்ட போது சீடன் விழிக்கின்றான். குரு தொடர்கின்றார், பால் போன்ற நல்லவை நாம் மகிழ்வாக வாழ அதனை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். நல்லவற்றை நாங்கள் மாற்றத் தேவையில்லை. அவை எந்த வடிவத்தில் எங்களிடம் வந்தாலும் அவை எங்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை செய்யக்கூடியவையாக இருக்கும். எனவே அப்படியே இருக்கக்கூடிய நிலையிலேயே நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த சாணத்தை என்ன செய்வோம், அதை விலக்கி மண்ணில் புதைத்து அவற்றை மரங்களுக்கு உரமாக்குவது போல தீயவற்றை நீ உனது வாழ்க்கையில் இருந்து விலக்கி அவற்றை வெளியேற்றி அது தரும் பாடத்தை உனது வாழ்விற்கு உரமாக்கி உயரும் வல்லமையைத்தான் நீ கற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு விளக்கத்தை தனது சிஷ்யனுக்கு அந்த குரு கொடுக்கின்றார். இந்த உலகத்தில் எல்லாமே நிறைந்திருக்கின்றது, எல்லாம் இணைந்ததுதான் இந்த பூமி. எனவே அதில் இருக்கக்கூடிய நல்லவற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தீயவற்றை விலக்கி அது தரக்கூடிய அந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன் மூலமாக வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பது தொடர்பாக சொல்லக்கூடிய ஒரு அழகான கருத்தை எங்களுக்கு இந்த சிந்தனை கதை சொல்லி தருகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புதன்கிழமையின் காலை இப்பொழுது நேரம் இப்பொழுது காலை 9:49

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: Hi-Fi Barbershop. சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. Hi-Fi Barbershop ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது Hi-Fi Barbershop. Ramesh 437-243-1719 437-243-1719
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: MJS Gold House.
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
5: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
5: MJS Gold House.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
7: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.

நேரம் காலை 10:02 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதன்கிழமையின் காலை இப்பொழுது ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அவது இமெயில் முகவரி. எரிபொருள் விலைக்கு என்னாக போகின்றது என்று சொல்லி பார்த்தால், இன்றைக்கு வந்து ஜூலை 8 3% விலை உயர்வை நாங்கள் சந்தித்திருந்தோம். ஆனால் நாளைக்கு ஜூலை 9 மீண்டும் 2% விலை சரிய போகின்றது. எனவே இன்றைக்கு 3% உயர்ந்து நாளைக்கு 2% விலை குறைவை நாங்கள் எதிர்பார்க்கலாம் எரிபொருள் விலை தொடர்பாக. 24 போதிய வெப்பநிலை 31°C நாங்கள் உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைக்கு இதே நிலைமைகள் தான் தொடரும். மிக வெளிச்சமான பகல் பொழுதை தொடர்ந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம். 9:00 சூரிய அஸ்தமனம் இன்று நடக்கப் போகின்றது. வெப்பநிலை உயர்வு இன்று 28 இருந்தாலும் 35 வரை நாங்கள் உணர இருக்கின்றோம். இந்த வாரத்தில் முதல் 2 திங்கள் செவ்வாய்க்கிழமைகள் ஒரு மிதமான வெப்பநிலையை எங்களுக்கு தந்திருந்தது. ஆனால் இன்றையோடு சற்று வெப்பநிலை உயர்வை நாங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் வெள்ளிக்கிழமை ஒரு அதிக வெப்பம் இல்லாத ஒரு நிலைமையை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சம் மிக்க பகல் பொழுது தொடர்ந்திருக்கும் என்று இரவு பொழுதில் 20 வெப்பநிலையும் 22 உணர்நிலையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். நாளைக்கு வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 27 வரை வெப்பநிலை உயர்ந்து 35°C தான் இன்று போல கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போன்றோம். காலையில் வெளிச்சம் இருக்கும். மதிய பொழுதில் வந்து தண்டர் ஸ்டோமுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே சொல்லப்படுகின்றன. ஒன்டாரியோவின் பல இடங்களுக்கும் கூட நாளைய நாளில் சிவிய தண்டர் ஸ்டோம் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. தொடர்பான காலநிலை தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த வாரம் இதுவரைக்குமே அதிக மழை இல்லாத ஒரு வாரமாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் இப்போது இதுவரைக்கும் சேர்ந்திருக்கக்கூடிய ஹெவியான இந்த அட்மாஸ்பரிக் மாய்ச்சர் வந்து ஹெவி ரெயின்ஃபாலுக்கும் தண்டர்ஸ்டோமுக்கான சாத்தியத்தை உருவாக்கி இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு சில இடங்களில் வெள்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதை போதிய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. பரந்துபட்ட அளவில் ஒன்டாரியோவில் பல இடங்களிலும் வெவ்வேறு நேரங்களில் வெவ்வேறு அளவுகளில் இந்த மழை இருக்கலாம் என்பதை தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஒரு காற்றுடன் கூடிய ஒரு ஸ்டோமாக கூடிய வரக்கூடிய சாத்தியங்களை எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள். ஹெவி ரெயின், லார்ஜ் ஹெயில், டேமேஜிங் விண்ட்ஸ் இவற்றுக்கான வாய்ப்புகளை தான் நாளைக்கு நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம். வெப்பநிலையை பொறுத்தளவில் சற்று உயர்வானதாகவே நீடிக்கப் போகின்றது இன்றும் நாளைக்கும் என்பது தொடர்பான காலநிலை தகவல்களும் இப்போது பகிரப்படுகின்றன என்பதைத்தான் சொல்லலாம். அதுவும் இந்த நார்த் ஈஸ்டர்ன் மற்றும் ஈஸ்டர்ன் ஒன்டாரியோ பகுதிகளில் வெப்பநிலை சற்று உயர்வாக இருப்பதன் காரணமாக இடியுடன் கூடிய மழை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அந்த பகுதியில் சற்று அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நாளைய தினம் தொடர்பாக. எனவே ஸ்காப்ரோ போன்ற பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் மதிய வேளை 5 mm அளவிலான தண்டர்ஸ்டோம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கின்றோம். மீண்டும் மாலை பொழுதில் முகில் அதிகம் இருக்கும். சூரிய வெளிச்சத்தையும் கொஞ்சம் நாங்கள் காணலாம். நாளைய தினம் இப்படித்தான் இருக்க போன்றது. வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவில் வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். 25 வெப்பநிலை 32 தான் கூடிய உணர்நிலையாக இருக்கும். எனவே அதிக வெப்பம் இல்லாத ஒரு நாள் மீண்டும் வருகின்றது வெள்ளிக்கிழமை. தொடர்ந்து வரக்கூடிய வாரிறுதியும் கூட ஒரு மிதமான வெப்பத்தை தரக்கூடிய ஒரு வாரிறுதியாகத்தான் இருக்கும். சனிக்கிழமை 25-29 தான் உணரப்படும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கக்கூடிய பகல் பொழுதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி தான் வெளிச்சம் அதிகம் இருக்கும். 26 வெப்பநிலை 30°C தான் நாங்கள் கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளப் போகிறோம். எனவே சிறந்த வார இறுதி வர காத்திருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற திங்கள் 27-34 நாங்கள் மீண்டும் உணரக்கூடிய இருக்கும். வெளிச்சம்தான் அதிகம் இருக்க போகின்றது. இடையில் தண்டர்ஸ்டோமுக்கும் கூட வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன அடுத்த திங்கள். செவ்வாய்க்கிழமை அடுத்த வாரத்தில் 31 வெப்பநிலை உயர்ந்திருந்தாலும் 39°C மீண்டும் நாங்கள் உணரக்கூடியதாகவும் இருக்கும். அடுத்த செவ்வாய்க்கிழமை வெப்பம் உயர்கின்றது. புதன்கிழமையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தனம் இருக்கும். 37 வரை உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கு பிறகு வருகின்ற வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் சற்று வெப்பநிலை சரியக்கூடிய நிலைமைகளும் கூட இப்போது எதிர்ப்பு கூறப்படுகின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் தொடர்பாக 10:06 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

10:11 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இப்போது நீடிக்கின்ற அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மிக ஆபத்தான நிலைக்கு இப்போது வந்து சேர்ந்திருக்கின்றது. US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் தொடர்ந்து நடத்தப்படுகின்ற தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்று சொல்லித்தான் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் ஈரானின் தலைமை வந்து கீழ்த்தரமான மனிதர்கள் அல்லது பைத்தியக்காரர்கள் என்று சொல்லியும் கூட அவர் கடுமையாக சாடியிருக்கக்கூடிய செய்திகளை இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. நேட்டோ உச்சி மாநாடு வந்து டர்க்கியின் அங்காராவில் நடத்தப்படுவது எல்லோருக்கும் தெரியும். நேற்றைய தினம் மற்றும் இன்றைக்கு July 7, July 8 இரண்டு நாட்களும் முக்கியமாக இந்த நேட்டோ அங்கத்துவ நாடுகளின் தலைவர்கள் இணைந்து பல விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த மாநாட்டுக்கு முன்னர் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கின்றார். அமெரிக்கா தரப்பில் ஈரானோடு பேசக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையாளர்கள் விரும்பினால் அந்த பேச்சுக்களை தொடரலாம். அதே நேரம் அதை தான் ஒரு நேர விரயம் என்று சொல்லித்தான் கருதுகின்றேன் என்பது தொடர்பாகவும் தனது முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்து ஆயில் பிரைஸ் மீண்டும் உயர்ந்திருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த ஹோமஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டிருந்த அந்த காலப்பகுதியில் ஏற்பட்டிருந்த அந்த எரிபொருள் விலை உயர்விலும் பார்க்க இப்போது சற்று குறைவாகத்தான் இந்த ஆயில் பிரைஸ் வந்து உயர்ந்திருக்கின்றமை தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவிலிருந்து இன்று புதன்கிழமை காலை வரைக்கும் இரண்டு தரப்புகளிலும் இருந்தும் தீவிரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து இப்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என்று சொல்லித்தான் நான் நினைக்கின்றேன். நீ அவர்களுடன் எனக்கு எந்த தொடர்பும் வேண்டாம். அவர்கள் வந்து மிகவும் கீழ்த்தரமான மனிதர்கள். அவர்களை வழி நடத்துபவர்கள் மனநோயாளிகள். மேலும் அவர்கள் வந்து கொடூரமான வன்முறையான குணம் கொண்டவர்கள் என்று சொல்லியும் கூட மிக கடுமையான வார்த்தைகள் கொண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானியர்கள் ஈரானிய தலைமை தொடர்பாக பல கருத்துக்களையும் கூட பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கின்றோம், ஆனால் ஈரான் தரப்பு வெளியிலே சென்று பத்திரிகையாளர்களிடம் பேசி அதுக்கு பிறகு நாங்கள் அந்த விடயம் தொடர்பாக பேசவே இல்லை என்று சொல்லியும் கூட மறுக்கின்றார்கள். அவர்களிடம் ஏதோ பிரச்சனை இருக்கின்றது. அவர்கள் வந்து சற்று கிரக்கர்கள் என்று சொல்லியும் கூட அவர் பல விடயங்களை அவர்கள் தொடர்பாக பேசியிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆஸ் ஃபார் அஸ் ஐ எம் கன்சர்ன்ட் இட்ஸ் ஓவர் என்று சொல்லித்தான் அவர் கடைசியில் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பாக குறிப்பிட்டிருப்பதையும் கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸின் ஊடாக பயணித்திருக்கக்கூடிய 3 டேங்கர்ஸ் தாக்கப்பட்டதை தொடர்ந்து மிக பலமான தாக்குதல்களை ஈரானிய தளங்கள் மீது நடத்தியிருப்பதாக US சென்ட்ரல் கமாண்ட் சென்ட்காமும் கூட தெரிவித்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இன்று புதன்கிழமை பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தாங்கள் இலக்கு வைத்தோம், இந்த அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக அந்த தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி ஈரான் தரப்பும் கூட அறிவித்திருக்கின்றது. அதனை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஜூன் மாதத்தில் 17ஆம் தேதியில் கையெழுத்திடப்பட்டதை தொடர்ந்து ஈரானிய எண்ணெய் விற்பனை மீதான தற்காலிக தடை நீக்கத்தை அமெரிக்கா கொண்டு வந்திருந்தது. எனவே நேரடியாகவே அந்த தடை நீக்கம் அமலுக்கு வந்ததுக்கு பிறகு நேரடியாக ஈரான் வந்து அமெரிக்காவுக்கும் கூட அமெரிக்கன் டாலர்ஸிலே அந்த எண்ணெயை விற்பனை செய்யக்கூடியதாகவும் கூட பல விடயங்கள் இலகுவாக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த தற்காலிக தடை நீக்கத்தை இப்போது ரத்து செய்திருப்பதாக இப்போது அமெரிக்கா அறிவித்திருப்பதும் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. ஈரானின் பார்லிமெண்டரி ஸ்பீக்கர் மொஹமட் பக்கர் காலிபாஃப் முக்கியமான ஒரு சில தகவல்களையும் இப்போது நிலைமைகள் தொடர்பாக பகிர்ந்திருக்கின்றார். இந்த ஹோமஸ் நீரிணை பகுதியில் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய இணக்க நடவடிக்கைகளை மீறுதல் மற்றும் வெவ்வேறு விவகாரங்களில் தலையிடுதல் போன்ற செயல்களின் மூலமாக அமெரிக்கா வந்து இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை மீறியிருக்கின்றது, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அவர் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருப்பதையும் காண முடிகின்றது. இதை இப்போதைய தாக்கு
தாக்குதல்கள் தொடர்பாக நேட்டோ சீஃப் மார்க் ரூட்டே என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், அமெரிக்கன் ஸ்ட்ரைக்ஸ் வந்து மிகவும் தேவைப்படக்கூடிய தாக்குதல்கள் என்று சொல்லித்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காரணம், ஈரான் வந்து அடிப்படையில் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கின்றது. எனவே அந்த தாக்குதல்கள் வந்து அப்சல்யூட்லி நெசசரி என்பது தொடர்பாகத்தான் அவர் தனது கருத்தை இப்போதே இந்த தாக்குதல்கள் தொடர்பாக பகிர்ந்திருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. இந்த MOU வந்து June 17 இரண்டு நாடுகளுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்டதை தொடர்ந்து இதுதான் தாக்குதல்கள் நடத்தப்படுவது முதல் தடவை அல்ல. அந்த MOU சைன் பண்ணப்பட்டதுக்கு பிறகு June 26 ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸின் ஊடாக ஒரு கார்கோ ஷிப் ஒன்று பயணித்த போது அதனை ஈரானிய எரிகுண்டொன்று தாக்கியதை தொடர்ந்து அமெரிக்க தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. அதே நேரம் அதுக்கு பிறகு June 27 கூட ஒரு டேங்கர் ஒன்று தாக்கப்பட்டதை தொடர்ந்து மேலதிகமான அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானிய தளங்கள் மீதும் கூட நடத்தப்பட்டிருந்தன. ஆனால் அந்த June 27 தாக்குதல்கள் நடத்தப்பட்டதுக்கு பிறகு இரண்டு தரப்புமே அந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கும் கூட ஒப்புக்கொண்டிருந்தன என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஆனாலும் கூட இப்போது 3 டேங்கர்ஸ் வந்து இந்த ஹோர்முஸ் நீரிணையின் ஊடாக பயணித்த போது தாக்கப்பட்டதை தொடர்ந்துதான் நேற்றைய தினம் தொடக்கம் கடும் தாக்குதல்கள் இரண்டு தரப்பினாலும் நடத்தப்பட்டு வருவதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் காண முடிகின்றது. MOU என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஒரு 14 முக்கியமான அம்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் அதில் முக்கியமாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் என்று சொல்லி பார்த்தால், இந்த ஹோம்ஸ் நீரிணையின் ஊடாக 60 எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் இந்த கமர்ஷியல் வெசல்ஸ் பயணிப்பதற்கான ஒரு பாதுகாப்பான பாதை ஒன்றை உருவாக்கி கொடுத்தல் ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதே நேரம் எல்லா தளங்களிலும் எல்லா முனைகளிலும் நடத்தப்படுகின்ற எல்லா விதமான இராணுவ நடவடிக்கைகளும் நிரந்தரமாக நிறுத்தப்படுதல் என்பது இரண்டாவது முக்கியமான ஒரு அம்சமாகவும் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இப்படி 14 அம்சங்களை கொண்டதாகத்தான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் June 17 கையெழுத்திடப்பட்டிருந்தது என்பதையும் இங்கு சொல்லலாம். ஆனாலும் கூட ஆரம்ப கட்டமாகத்தான் அந்த திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தாலும் மேலதிகமாக தொடர்ந்து இந்த 60 அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தித்தான் நிரந்தரமான ஒரு தீர்வை இந்த மோதலுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்புதல்கள் தான் அளிக்கப்பட்டிருந்தன. ஆனால் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அந்த நிபந்தனைகளை குறைத்து இரண்டு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்திருந்தாலும் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களின் முதல் நாளில் கொல்லப்பட்ட ஈரானிய தலைவர் அயத்துல்லா அலி கமேனி அவரது இறுதி சடங்குகள் இப்போது கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துக்கு மேலாக நடத்தப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பேச்சுவார்த்தைகள் இடை நிறுத்தப்பட்டிருப்பதையும் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக பல இடங்களின் ஊடாக ஈரானிய மக்களின் அஞ்சு

அயத்துல்லா அலி கமேனி அவரது ஒரு சொந்த நகரமாக இருக்கின்ற மாஷாடில் நாளைக்கு வியாழக்கிழமை ஃபைனல் இறுதியான அந்த ஒரு நிகழ்வுகள், மத சடங்குகள் நடத்தப்பட்டு அவரது உடல் அங்கு புதைக்கப்படும் என்பது தொடர்பாக ஏற்கனவே திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில்தான் இப்போதைய இந்த போர் நிறுத்தமும் கூட பெருமாபத்தை சந்தித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்போதைய இந்த சமீபத்திய தாக்குதல்களுக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் எப்போது மீண்டும் தொடங்கும் என்பது எந்தவிதமான தெளிவான தகவல்களும் அது தொடர்பாக வெளியிடப்படவில்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், இந்த மாதிரியான இது தொடர்பான ஒரு கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது அடுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக, அதுக்கு வந்து அது தொடர்பாக ஐ டோன்ட் கேர் என்று சொல்லித்தான் ஒரு பதிலை வந்து அவர் கொடுத்திருப்பதாகவும் கூட இங்கு இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வெளிப்படையாக சொல்வதானால், அவர்களோடு பேசி எனது நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. இப்போது எங்களது, அதாவது அமெரிக்காவின் பேச்சுவார்த்தையாளர்கள் விரும்பினால் தொடர்ந்து அவர்களோடு பேசலாம். ஆனால் அப்படி நடக்கும், அதாவது அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று சொல்லி எனக்கு தோன்றவில்லை. என்னை பொறுத்தளவில் அவர்களோடு பேசுவது என்பது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமாகத்தான் இருக்கும். தே ஆர் லயர்ஸ், அவர்கள் பொய் பேசுபவர்கள் என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமாக தொடர்ந்து பணியாற்றக்கூடிய அமெரிக்காவின் விஷய தூதுவர் ஸ்டீவ் விட்கோவ் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது சனின்லோ ஜெரட் குஷ்னர் இரண்டு பேரும் நல்ல மனிதர்கள் என்று சொல்லியும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்கள் விரும்பினால் அவர்கள் பேசலாம், அவர்கள் வந்து முக்கியமான பேச்சுக்களை முன்னெடுக்கலாம். ஆனால் அது தொடர்பாக நான் கவலைப்பட போவதில்லை, ஏனென்றால் அது வந்து தேவையில்லாத நேர விரயம் என்று சொல்லி மீண்டும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போதைய இந்த தாக்குதல்கள் இன்னமும் தொடர்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இந்த நிலைமை தொடர்பான விபரங்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:21 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: Feel the power.
4: Feel the bass. 102.7 FM.
5: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
6: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
5: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
6: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
7: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
8: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
9: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
10: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
11: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்சியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-586-5656 416-986-5656.
12: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:33 ஆகியிருக்கின்றது. நேட்டோ உச்சி மாநாடு நடத்தப்படுகின்றது எல்லோருக்கும் தெரியும். அதில் முக்கியமான ஒரு சில முடிவுகள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பாவை எதிர்கால அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்கு $50 பில்லியன் ஒரு மிசைல் ப்ராஜெக்ட் ஒன்றுக்காக இப்போது நேட்டோவின் நட்பு நாடுகள் ஒதுக்கியிருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. யுகே உட்பட 12 நாடுகள் ஐரோப்பாவை பாதுகாப்பதற்காக அடுத்த 10 ஆண்டுகளில் புதிய நீண்ட தூர ஏவுகணைகளை உருவாக்குவதற்கு ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸில் ஒரு 37 பவுண்ட்ஸ் பில்லியன் பெறுமதியிலான ஒரு செலவை செய்ய போகின்றோம். அதாவது $50 பில்லியன் செலவை தாங்கள் இந்த ஒரு திட்டத்திற்காக செலவிடப் போகின்றோம் என்று சொல்லித்தான் இந்த நேட்டோ நட்பு நாடுகள் அறிவித்திருப்பதை இன்று பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. த டீப் ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று புதன்கிழமை வந்து அது தொடர்பாக மேலதிகமான விவாதங்களும் கூட நடக்க இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். துருக்கியின் தலைநகர் அங்காராவில் தான் இந்த நேட்டோ சமிட் இந்த முறை நடக்கின்றது. அதில் யுகே அதன் பிரைம் மினிஸ்டர் கீர் ஸ்டார்மர் கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஏற்கனவே ராஜினாமாவை அறிவித்திருக்கின்றார். ஆனால் அடுத்த பிரைம் மினிஸ்டர் பதவியேற்கின்ற காலம் வரைக்கும் அவர் பதவியில் தான் இருக்கப் போகின்றார். எனவே அவர் தனது ஃபைனல் நேட்டோ சமிட்டில் இப்போது கலந்து கொண்டு யுகே மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு தொடர்பாக பல விடயங்களை அவரும் கூட பேசியிருப்பதாகத்தான் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்றைக்கு வந்து ஏனைய நாடுகளுடனான இந்த புதிய மிசைல் ப்ரோக்ராம் தொடர்பான விவாதங்கள் நடத்தப்படும் என்பது தொடர்பாகத்தான் இன்று இந்த விவரங்கள் வந்து வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்போதைய இந்த ஒரு திட்டம் என்று சொல்லி பார்த்தால் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய ஆயுதங்கள் என்று சொல்லி பார்த்தால் ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பறந்து மிக சரியாக துல்லியமாக அந்த இலக்கினை தாக்கக்கூடியவையாக அவை உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் அதன் அந்த வீச்சு வந்து 1250 மைல்கள் வரை நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். எனவே இந்த நிலையில்தான் அது எதிர்காலத்தில் ஐரோப்பிய நாடுகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த டீப் ஸ்ட்ரைக் ப்ராஜெக்டை பொறுத்தளவில் அது 2030 வரைக்கும் தயாராக போவதில்லை என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதத்தின் இந்த வருடத்தின் ஜூன் மாதத்தில் அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்சேத் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தாங்கள் வந்து ஒரு அடுத்த 6 மாதங்களுக்குள் இந்த விடயம் தொடர்பாக மீளாய்வு ஒன்றினை செய்கின்றோம் என்று சொல்லித்தான் அவர் அறிவித்திருக்கின்றார். ஐரோப்பாவில் அமெரிக்க படைகளின் இருப்பு குறித்த 6 மாத கால ஆய்வினை தாங்கள் செய்வது தொடர்பாகத்தான் ஜூன் மாதத்தில் US டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்சேத் அறிவித்திருந்தார். எனவே இந்த நிலையில் ஐரோப்பிய நாடுகள் தங்களது பாதுகாப்பை இன்னமும் தாங்களாகவே மேம்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குத்தான் இப்போது தள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் இப்போதைய இந்த மிசைல் ப்ராஜெக்ட் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஃபிஃபா வேர்ல்ட் கப் தொடர்பாக பார்க்கலாம். நேற்றைய போட்டிகள் மிக பரபரப்பாக விறுவிறுப்பாக நடைபெற்று நிறைவேற்றிருக்கின்றன. நேற்றைய தினம் நடத்தப்பட்ட அந்த கேம்ஸோடு இந்த ரவுண்ட் ஆஃப் 16 அதில் எல்லா கேம்ஸும் நிறைவு பெற்று இப்போது குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு நாடுகள் தயாராகி இருக்கின்றன. எந்தெந்த நாடுகள் காலிறுதியிலே மோதப்போகின்றன என்பது தொடர்பாக முடிவாக இருக்கின்றது. நேற்று முன்தினம் வந்து ஸ்பெயினுடனான போட்டியில் போர்ச்சுகல் வெளியேறியிருந்தது. பலருக்கும் பிடித்திருக்கக்கூடிய ஒரு போர்ச்சுகலின் ஸ்டார் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வெளியேறி இருப்பது வந்து பெரும் கவலையை ரசிகர்களிடையே ஏற்படுத்தியிருந்த நிலையில் நேற்றைய ஆட்டம் அர்ஜென்டினா மற்றும் ஈஜிப்ட் விளையாடிருக்கக்கூடிய அந்த ஆட்டம் என்று சொல்லி பார்த்தால் அது மிக மிக விறுவிறுப்பான ஒரு பரபரப்பான ஒரு ஆட்டமாகத்தான் கண்டிப்பாக இருந்திருக்கின்றது. முதல் பாதி தாண்டி ஒரு 75 நிமிடங்கள் வரைக்குமே எகிப்து தான் ஆதிக்கம் செலுத்தியிருந்தது. 2 கோல்ஸையும் கூட
பெற்று அது வந்து அர்ஜென்டினா பெரும்பாலும் தோல்வியுற போகின்றது என்பது தொடர்பான ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. எனவே அர்ஜென்டினாவின் லியோனல் மெஸ்ஸியும் கூட இனி விளையாட மாட்டாரா, அர்ஜென்டினா வெளியேற போகின்றதா என்பது தொடர்பாக பெரும் கவலையும் கூட அந்த பொழுது வந்து ஏற்படுத்தியிருந்தது என்று சொன்னாலும், அதுக்கு பிறகுதான் அர்ஜென்டினாவின் ஒரு அட்டகாசமான ஒரு ஆட்டம் தொடங்கியிருந்தது என்பதைத்தான் சொல்லலாம். நேற்றைய அந்த போட்டிகள் தொடர்பான பல விடயங்கள் கூட இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அட்லாண்டா அங்குதான் இந்த போட்டி வந்து அர்ஜென்டினாவுக்கும் ஈஜிப்டுக்கும் நடைபெற்றிருந்த நிலையில் கடைசியாகத்தான் அர்ஜென்டினா அணி வந்து 3-2 என்ற ஒரு கோல் கணக்கில் எகிப்தை வீழ்த்தி போது இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு அது தெரிவாக இருக்கின்றது. எனவே அந்த கடைசி விசில் ஊதப்பட்டதை தொடர்ந்து அர்ஜென்டினாவின் அந்த ஒரு டீமின் கேப்டன் லியோனல் மெஸ்ஸி தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த மைதானத்திலேயே அப்படியே அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதிருக்கின்றார். அது ஒரு வெற்றியின் கொண்டாட்டம் மட்டுமல்லாமல் ஒரு மீண்டெழுதலாகவும் கூட அமைந்திருந்தது. அவருக்கு ஒரு மிக முக்கியமான போட்டி அது என்று சொல்லி அவர் உதித்திருக்கக்கூடிய அந்த கண்ணீர் துளிகளும் கூட உலகத்திற்கு உணர்த்தி இருக்கின்றன. அந்த கேம் என்று சொல்லி பார்த்தால் அவருக்கு ஒரு 20வது நிமிடத்தில் ஒரு பொன்னான ஒரு பெனால்டி வாய்ப்பொன்றும் கூட கிடைத்திருந்தது. ஆனால் அதை அவர் நழுவ விட்டிருந்தார். எனவே இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் வரலாற்றில் தேவையில்லாத ஒரு மோசமான ஒரு விளையாட்டின் மூலமாக ஒருவேளை அவரது தவறால் அர்ஜென்டினா வந்து அந்த வேர்ல்ட் கப்பை வெல்லக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுமோ என்பது தொடர்பான ஒரு குற்ற உணர்ச்சியும் அழுத்தமும் அவருக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் அந்த தவறை நினைத்து அவர் துவண்டு விடாமல் பிற்பாதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆட்டத்தை அவரும் கூட வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு கோல் ஒன்றையும் அவரும் பெற்றுக் கொடுத்திருந்தார். அதே நேரம் அதுக்கு பிறகு கூட இன்னும் 2 கோல்ஸை அடித்து அர்ஜென்டினா நேற்றைய அந்த போட்டியில் வெற்றியீட்டி இப்போது குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு முன்னேறி இருப்பது பலருக்கு மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுத்திருக்கும். மெஸ்ஸி என்று சொல்லி பார்த்தால் 39 வயதிலே அவர் இப்போது இருக்கின்றார். அநேகமாக அவரது கடைசி ஃபிஃபா வேர்ல்ட் கப்பாக இது இருக்கும் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே ஒவ்வொரு நொக் அவுட் கேமுமே அவருக்கு ஒரு வாழ்வா சாவா என்ற போராட்டமாகத்தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். எனவே அந்த ஒரு போராட்டத்தில் தான் நேற்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி அவருக்கு ஒரு பெரும் வெற்றியாக கண்டிப்பாக இருந்திருக்கும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு மைதானத்திலேயே அர்ஜென்டினாவின் ஏனைய வீரர்கள் ஓடி வந்து அவரை கட்டிப்பிடித்து அந்த ஆறுதல் கூறிய அந்த தருணம் வந்து ஒவ்வொரு அர்ஜென்டினாவின் ரசிகருக்கும் கண்களில் கண்ணீரை கண்டிப்பாக வரவழைத்திருக்கும் என்பதுதான் நேற்றைய அந்த கேம் தொடர்பாக சொல்லிக் கொள்ளலாம். எனவே அர்ஜென்டினா இப்போது 3-2 என்ற ஒரு கோல் கணக்கில் எகிப்தை தோற்கடித்து குவார்டர் ஃபைனல்ஸுக்கு முன்னேறி இருக்கின்றது. அதே மாதிரி தான் சுவிட்சர்லாந்து கொலம்பியா நேற்றைய தினம் மோதியிருந்தது. இரண்டுமே கோல்ஸை போடாத நிலையில் அந்த பெனால்டி ஷாட்ஸில் தான் சுவிட்சர்லாந்து வந்து 4 கோல்ஸை அடித்து கொலம்பியா 3 மட்டுமே போட முடிந்தது. எனவே சுவிட்சர்லாந்து இப்போது குவார்டர் ஃபைனல்ஸுக்கு முன்னேறியிருக்கின்றது. எனவே அடுத்த ஆட்டங்கள் என்று சொல்லி பார்த்தால் குவார்டர் ஃபைனல்ஸாக நடைபெறப் போகின்றன. நாளைய தினம் 4 மணிக்கு வந்து பிரான்ஸ் மொரோக்கோவை எதிர்கொள்ளப் போகின்றது. அடுத்து ஜூலை 10 வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு நடைபெறப் போகின்ற அந்த கேம் ஸ்பெயினும் பெல்ஜியமும் மோத இருக்கின்றன குவார்டர் ஃபைனல்ஸில். அடுத்து ஜூலை 11 5 மணிக்கு நோர்வே இங்கிலாந்து மோதக்கூடிய அந்த ஆட்டம் நடக்கும். அதுக்கு பிறகு ஜூலை 11 இரவு 9 மணிக்கு தான் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தை குவார்டர் ஃபைனல்ஸில் எதிர்கொள்ளப் போகின்றன என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இனி நாளைக்கு தான் நாங்கள் பிரான்ஸ் மொரோக்கோ மோதக்கூடிய அந்த ஒரு கேமை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். மாலை 4 மணிக்கு அது நடக்கப் போகின்றது குவார்ட்டர் ஃபைனல்ஸாக என்பதையும் கூட இங்கு சொல்லிக்கொள்ளலாம். ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஆண்டின் டோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்
4: வழிகாட்டுதல், ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். KM Business Solutions, 6475221775, 6475221775. KM Business.ca.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
5: 416-461-6401.
6: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1819-322-1379.
7: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கார் தூக்குறாங்களப்பா, கார் தூக்குறாங்கள்.
1: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
2: கவலையே விடுங்கோ, மெனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: Mano, the loan arranger, Oro Sale and Financing. ஐந்து இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway, Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில், 5928 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை,
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

நேரம் காலை 11:02 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை இன்று 3% உயர்ந்திருந்தாலும் நாளைக்கு 2% விலை குறைவு எதிர்பார்க்கப்படுகின்றது. July 9 2% குறைவான விலையில் எரிபொருளை நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிக வெப்பம் இல்லாத ஒரு நாளாக இன்றைய தினத்தை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் வெப்பம் தான், ஆனாலும் கூட கடும் வெப்பம் உயராமல் இருக்கின்றது. 24 வெப்பநிலை இப்போது, 32 நாங்கள் உணர்கின்றோம். 27 வரை வெப்பநிலை உயர்ந்து 35 இன்று பிற்பகல் வழியில் கூடிய உடனடியாக உணரப்படும். சூரிய வெளிச்சம்தான் பிரதானமாக இன்று நிறைந்திருக்க போன்றது. இரவு பொழுதில் 20-22 டிகிரி செல்சியஸ் உணரப்படும். 9 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக சூரிய வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். நாளைக்கு வந்து ஒன்றறியோ முழுவதும் பல இடங்களிலும் அதிக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் எதிர்கொள்ளப்படுகின்றன. வித்தியாசமாக இருக்குமாம். ஒவ்வொரு இடங்களிலும் பெரிய ஹெயிலுக்கான சாத்தியங்களையும் கூட ஒரு சில பகுதிகள் சந்திக்கின்றன. கனமழை தண்டஸ்டோமாக கூட ஒரு சில இடங்களில் வெள்ளத்தையும் ஏற்படுத்தலாம் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. நாளைக்கு மதிய வேளைதான் ஸ்காப்ரோ பகுதியில் ஒரு 5 மில்லிமீட்டர் அளவிலான மழைக்கான சாத்தியங்கள் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காலையில் வெளிச்சம் இருக்கும், அதன் பின்பு மாலையிலும் வெளிச்சத்தை பார்க்கலாம். இடையில் மழை வந்து போகும். 27 வெப்பநிலை உயர்வு, 35 வரை நாங்கள் உணரப்போகின்றோம் நாளைய நாளிலும். வெள்ளிக்கிழமை 25-32 உணரப்படும். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்க போகின்றது. வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் ஒரு மிதமான வெப்பத்தை தரக்கூடிய வெளிச்சமான 2 அமையப்போகின்றன. சனிக்கிழமை 25-29 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமை 26-30 உணரப்படும். வெயில் பிரதானமாக நிறைந்திருக்கும் 2. திங்கட்கிழமை வந்து 27-34 உணரப்படும். சூரிய வெளிச்சம் இருந்தாலும் மழையையும் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மீண்டும் கடும் வெப்பத்தை நாங்கள் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது சொல்லப்படுகின்றன. செவ்வாய் புதன்கிழமைகள் அடுத்த வாரத்தில் வெப்பநிலை உயர்வை தரப்போகின்றன. 31 வெப்பநிலை உயர்வாக இருந்தாலும் 39 வரை உணரப்போகின்றோம். புதன்கிழமை வந்து 37 வரை உணரக்கூடியதாக இருக்கும். அடுத்த வாரத்தில் அதுக்கு பிறகு சற்று தணிகின்றது நிலைமைகள் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவில் வந்து இப்போது ஃபியூவல் கிரைசிஸ் வந்து பல இடங்களிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கு எப்படிப்பட்ட நிலைமை நீடிக்கின்றது என்று சொன்னால், மாஸ்கோவை சுற்றி ஒரு நாள் நாங்கள் பயணம் செய்தால் அங்கிருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும் என்பது தொடர்பாகத்தான் பல செய்தி ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பெட்ரோல் ஸ்டேஷன் என்று சொல்லி பார்த்தால் அங்கு வந்து கார்கள், லாரிகள் மற்றும் ஏனைய வாகனங்களும் தொடர்ச்சியாக நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பான வீடியோஸ், புகைப்படங்கள் போன்றவற்றையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் மிக நீண்ட வரிசைகளும் கூட இருந்திருக்கின்றன. ஒரு சில பெட்ரோல் ஸ்டேஷன்ஸில் எந்த விதமான வாகனங்களும் இல்லை என்று சொன்னால் அங்கு பெட்ரோல் தீர்ந்திருக்கும் அல்லது முழுமையாகவே அந்த நிலையம் மூடப்பட்டிருக்கும் என்று சொல்லி இலகுவாகவே ஊகிக்கக்கூடியதாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய செய்திகள் சொல்லுகின்றன. எனவே மிகப்பெரிய இந்த எரிபொருள் நெருக்கடியை இப்போது ரஷ்ய மக்கள் எதிர்கொள்ளுகின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த ஒரு காட்சிகள் என்று சொல்லி பார்த்தால் இது பெரும்பாலும் மாஸ்கோவின் பல இடங்களிலும் இருக்கக்கூடிய நிலைமைகளாகத்தான் சொல்லப்படுகின்றன. மாஸ்கோ ரஷ்யாவின் தலைநகர். அது வந்து ஒரு வெல்தி பாப்புலேட்டட் கேபிட்டல் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் அங்கே இந்த மாதிரியான நிலைமை இப்போது எதிர்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தால் ஏனைய இடங்கள் இன்னும் அதிகமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்ற ஒரு ஊகங்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். மாஸ்கோவாசிகள் தொடர்ந்து பயணம் செய்வதற்கு தேவையான பெட்ரோல், டீசல் போன்றவை போதுமான அளவுக்கு இருப்பதை அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளால் உறுதி செய்ய முடியவில்லை என்பது தொடர்பான செய்திகள் வெளியிடப்படுகின்றன. அங்கு இந்த எரிபொருளுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த நீண்ட வரிசையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும் ஒரு விரக்தியை, கோபத்தையும் வெளிப்படுத்துவதாகவும் கூட செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பலர் தங்களது கோபத்தை அதிகம் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே நேரம் எதிர்காலம் என்னாகப் போகின்றது, தொடர்ச்சியாக எங்களுக்கான அந்த எரிபொருள் வழங்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பான கவலைகளையும் கூட அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு விடயம் கவனிக்க வேண்டிய விடயம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ரஷ்யாவின் அரசாங்கத்தின் மீதோ அல்லது ரஷ்ய ஜனாதிபதி மீதோ எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் மக்களால் வெளியிடப்படவில்லை. அதுக்கான காரணம் எல்லோருக்கும் தெரியும். பொதுவெளியிலே இந்த மாதிரி அரசாங்கத்தை எதிர்த்தோ அல்லது
ரஷ்யாவின் தலைவரை எதிர்த்தோ பேசுவதென்பது தண்டனைக்குரிய ஒரு குற்றம். உடனடியாக அவர்கள் வந்து கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் மக்கள் நேரடியாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் வெளியிடவில்லை என்று சொன்னாலும் அவர்களது கருத்துக்களில் ஒரு விதமான விரக்தியும் கோபமும் தென்படுவதாகவும் கூட செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ரஷ்யா வந்து மிக அதிகமாகவே எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் இந்த மாதிரி இப்போது எரிபொருள் தட்டுப்பாடு நீடிப்பது என்பது ஒரு விசித்திரமான ஒரு விடயம் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் வந்து யுக்ரைன் தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. அண்மையிலே யுக்ரைன் வந்து ரஷ்ய எரிபொருள் நிலையங்கள் மீது நடத்தியிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்கள் வந்து இந்த நிலைமையை தூண்டியிருக்கின்றது என்று சொல்லி பொதுவாக பேசப்பட்ட ரஷ்யா வந்து இந்த மாதிரியான நிலைமைகளை எதிர்கொள்வதற்கு இதுவரைக்கும் தயார் நிலையில் இல்லை என்பதைத்தான் இப்போதே இந்த திடீர் எண்ணெய் தட்டுப்பாடு காட்டுவதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாதிரி நிலைமைகள் தொடர்கின்ற போது மேலதிகமான சிக்கல்களையும் கூட ரஷ்ய மக்கள் வந்து எதிர்கொள்ளலாம். அவர்கள் இப்போது போரை அதிகம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் இப்போது இருக்கக்கூடிய இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காட்டுவதாகவும் கூட செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். 11:08 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 Brock Road, பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட் மூன்றலில். ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
6: Commerce Ventures 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131. அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
0: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. East FM.ca. East FM.ca.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:21 சரி, இந்த வேளையில் சைனாவில் விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சைனாவில் அண்மையில் ஏற்பட்டிருந்த ஒரு டைஃபூன், அதன் பின்பு ஒரு சில இடங்களில் மிக அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து ஒரு ஃபார்மில் இருந்து கிட்டத்தட்ட 900 பாம்புகள் வந்து தப்பி ஏனைய மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் அவை சென்றிருப்பதன் காரணமாக ஒரு பெரிய எச்சரிக்கை அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது நடந்தது வந்து July 6 என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். சதர்ன் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஒன்றிலிருந்துதானாம் அதிக நச்சுத்தன்மை மிக்க நாகப்பாம்புகள் அந்த வெள்ளத்தில் தப்பி ஓடியிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேசாக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு டைஃபூன் தான் இந்த வாரத்தில் பெரும் பாதிப்பை சைனாவில், அதுவும் சதர்ன் சைனாவில் ஏற்படுத்தி இருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருந்தது. எனவே அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற அந்த வெள்ளப்பெருக்கில் தான் ஒரு ஃபார்ம் ஒன்றிலிருந்து இந்த வெனமஸ் கோப்ராஸ் தப்பி போயிருக்கின்ற நிலையில் உள்ளூர் மக்களிடம் ப்ரீகாஷன்ஸை செய்யுங்கள் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான வேண்டுகோள் ஒன்றும் அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. சதர்ன் சைனாவில் இருக்கக்கூடிய குவாங்ஸி என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக் ஃபார்ம் ஒன்றுதான் வெள்ளத்தில் மூழ்கியதில் மூடப்பட்ட அந்த என்க்ளோஷர்ஸில் இருந்து இந்த பாம்புகள் தப்பி சென்றிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. பல வீடியோஸ் வந்து வெளியிடப்பட்டிருந்தன. அந்த பகுதியில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மடி வாட்டருக்குள்ளே ஒரு சில நாகப்பாம்புகள் வந்து தலை வெளியில் நீட்டியபடி நீந்தி செல்லக்கூடிய காட்சிகள், அல்லது வீடுகளின் சுவர்களில் இருக்கக்கூடிய பொருட்கள் பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பாம்புகள் என்று சொல்லி பல படங்கள் பல வீடியோஸ் எல்லாம் கூட இந்த பாம்புகள் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த வெள்ளப்பெருக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் பல மக்கள் வந்து ஏற்கனவே பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கான வாய்ப்பும் கடினமானதாக இருந்தது வெள்ளத்தின் காரணமாக என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவதற்கான ரெஸ்கியூ ஒர்க்கர்ஸ் வந்து களம் இறங்கி இருக்கின்றார்கள் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பாம்புகளை பிடிப்பதற்கான முயற்சிகளில் இறங்கியிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. அந்த டீம் மெம்பர்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் வந்து ஃபிஷிங் டூல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ் போன்றவற்றை பயன்படுத்தி அந்த பாம்புகளை பிடிக்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றார்கள் என்பதும் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் தப்பி ஓடி இருக்கக்கூடிய அல்லது இந்த மக்கள் பகுதிகளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பாம்புகள் எல்லாமே நச்சுத்தன்மை மிக்கவை என்றல்ல, ஆனால் பல கோப்ராஸும் கூட அதற்குள்ளே இருப்பதன் காரணமாகத்தான் இப்போது மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கூட வெளியிடப்பட்டிருப்பதாகவும் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். டைஃபூன் மேசாக் என்று பெயரிடப்பட்டிருக்கின்ற அந்த டை

டைபூன் வந்து சைனாவின் பல இடங்களை தாக்கியதன் விளைவாக இப்போது பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தங்களது வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். வெள்ளத்தின் காரணமாகவும் அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற மண் சரிவுகளின் காரணமாகவும் அந்த பிரச்சனையோடு சேர்த்து இப்போது இந்த பாம்பு பிரச்சனையும் கூட ஒரு சில இடங்களில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த பாம்புகளின் ஆபத்து தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு ஸ்டடியின் முடிவையும் இது தொடர்பாக பார்க்கலாம். ஜியோ ஹெல்த் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இது வந்து அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஒரு ஸ்டடியின் முடிவாக இருப்பதன் காரணமாக அமெரிக்க மாநிலங்களில், குறிப்பாக ஜோர்ஜியா போன்ற அமெரிக்க மாநிலங்களில் இப்போது காலநிலை மாற்றத்தின் விளைவாக உயர்ந்திருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை உயர்வின் காரணமாக பாம்புகளின் எண்ணிக்கையும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாம்பு கடி ஆபத்தும் உயர்ந்திருக்கதைத்தான் அந்த ஸ்டடியின் மூலமாக சொல்லி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வின் போதும் இந்த ஸ்னேக் பைட்ஸின் ஆபத்து வந்து 6% உயர்வதைத்தான் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதே நேரம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது வெளியிட்டிருக்கின்ற தரவுகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வெனமஸ் ஸ்னேக் பைட்ஸை வந்து WHO வந்து ஹை ப்ரையோரிட்டி நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் என்று சொல்லி வகைப்படுத்தி இருப்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதிக முன்னுரிமை கொடுக்கப்படக்கூடிய புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற வெப்பமண்டல நோய் என்று சொல்லித்தான் இந்த நச்சுத்தன்மை மிக்க பாம்பு கடிகளை WHO வகைப்படுத்தி இருக்கின்றது. உலக அளவிலே 5 மில்லியன் மக்கள் ஒவ்வொரு வருடமும் பாம்பு கடிக்கு உள்ளாகின்றார்கள். அவர்களில் 138,000 அதிகமான உயிரிழப்புகள் பதிவாகுகின்றன என்பது தொடர்பாகவும் இந்த தரவுகளை WHO வெளியிட்டிருக்கின்றது. அதிலும் அமெரிக்காவில் என்று சொல்லி நாங்கள் பார்த்தால் ஜோர்ஜியா அந்த மாநிலம் வந்து அதிகம் பாம்பு பிரச்சனைகள் அல்லது பாம்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய, பாம்புகளின் அடர்த்தி அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றதாம். அதே நேரம் அதிக அளவிலேயே வெவ்வேறு வகையான பாம்பினங்களும் கூட அங்கு வாழுகின்றன. 17 நச்சுத்தன்மை மிக்க பாம்பினங்கள் அங்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிலும் 7 பாம்பினங்கள் வந்து மெடிக்கலி கன்சர்னிங் என்று சொல்லித்தான் கருதப்படுவதாக அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஜோர்ஜியா அந்த மாநிலம் தொடர்பாக. காரணம் என்று சொன்னால் அங்கு வந்து மைல்டான வின்டர் தானாம் நீடிக்கின்றது. அதே நேரம் லாங் ஹாட் சம்மர்ஸும் கூட நீடிக்கின்றது. பாம்புகள் என்று சொல்லி பார்த்தால் இவை வந்து கோல்டு பிளட் கிரியேச்சர்ஸ் என்று சொல்லித்தான் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான அந்த கோல்டு பிளட் கிரியேச்சர்ஸ் வந்து வார்மர் வெதர் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து மிக மிக அதிகமாகவே இருக்கும். எனவே சமரில் தான் அங்கு பாம்பு கடிகளின் எண்ணிக்கையும் கூட அதிகம் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்னேக்ஸ் எக்டோதேர்ம்ஸ் என்று சொல்லித்தான் சொல்லப்படுகின்றது. அதன் கருத்து என்னென்று சொல்லி பார்த்தால் வெளிப்புற வெப்பநிலை வந்து அவற்றின் அந்த இன்டர்னல் பாடியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலையை பாதிக்கும், அதாவது அதில் செல்வாக்கு செலுத்தும். எனவே அதன் மூலமாக அவற்றின் அந்த பிஹேவியரும் கூட நிறையவே வேறுபடுகின்றது. அதிலும் சம்மர் சீசனில் அவை மிக அதிக அளவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிலையில் தான் மக்கள் அதிகம் வெளியே நடமாடக்கூடிய அந்த காலங்களில் பாம்பு கடிகளின் எண்ணிக்கையும் கூட உயர்கின்றது என்பது தொடர்பான இந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 11:28.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன், 4-7-8-6-0-7-0-2.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
2: 2வது ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1-year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:41 இருக்கின்றது. ஒரு பெரிய கட்டிடை கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. முக்கியமான ஒரு புதிய துறை தொடர்பாக சைனாவில் பெய்ஜிங்கில் இருக்கக்கூடிய ஜின்சுவாங் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாவட்டம், அங்கு நாங்கள் இப்போது போய் பார்த்தோம் என்று சொன்னால் வீதிகளில் வந்து டிரைவர்லெஸ் வெஹிக்கிள்ஸை அதிகம் காணக்கூடியதாக இருக்கும். பொதுவான பார்வைக்கு நிறையவே தென்படும் சாரதிகள் இல்லாத வாகனங்கள், ரோபோ டாக்ஸிஸ் என்று சொல்லி இந்த வாகனங்கள் வந்து ஏனைய ஆர்டினரி கார்ஸ் மற்றும் வெவ்வேறு வாகனங்களோடு தெருக்களில் அதிகம் பயணிக்கக்கூடியதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பசஞ்சர்ஸை ஏற்றி இறக்குவதற்கும் சரி, அல்லது பேக்கேஜஸ் போன்றவற்றை சுமந்து சென்று ஒரு இடத்தில் டெலிவர் பண்ணுவதற்கும் சரி, இந்த வாகனங்கள் அதிகமே இப்போது அங்கு பயணிக்க தொடங்கியிருக்கின்றன. இந்த ஜிங்ஜுவாங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போது சைனாவின் டெஸ்டிங் கிரவுண்ட்ஸ் ஃபார் ஆட்டோனமஸ் டிரைவிங் வெஹிக்கிள்ஸாக மாறியிருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரிய கம்பெனிஸ் என்று சொல்லி பார்த்தால் பெய்டு, வீராய்டு, போனி போன்றவை இப்போது கமர்ஷியல் ரோபோ டாக்ஸி சர்வீசஸை பல இடங்களிலும் வழங்க தொடங்கியிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு ரைட் ஒன்றை நீங்கள் புக் பண்ணுகின்றீர்கள் சொன்னால் அந்த நப்பின் ஊடாக அதனை புக் பண்ணுகின்ற போது ஒரு சில நிமிடங்களுக்கு உள்ளாகவே இந்த ரோபோ டாக்ஸிஸ் வந்து உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். எந்த விதமான மனிதரும் அந்த ஓட்டுநர் இருக்கையில் இருக்கப் போவதில்லை. ஒரு டச் ஸ்க்ரீன் ஒன்றை டச் பண்ணுவதன் மூலமாக அந்த பயணம் தொடங்கி அதுக்கு பிறகு அங்கு சென்று சேர வேண்டுமோ அங்கு நாங்கள் சென்று சேரக்கூடியதாக இருக்கும். இந்த டெக்னாலஜி வந்து இப்போது நிறையவே முன்னேற்றம் அடைந்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். சைனாவை பொறுத்தளவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த துறையில் வந்து அது ஏற்கனவே ஆதிக்கம் செலுத்துகின்ற நிலையில், இதே மாதிரி இந்த ரோபோ டாக்ஸி தொடர்பாகவும் கூட குளோபலி அதனால் ஆதிக்கம் செலுத்த முடியுமா என்ற ஒரு கேள்விதானாம் இப்போது எழுவதைத்தான் இந்த கட்டுரை சொல்லுகின்றது. இருந்தாலும் கூட இந்த சைனாவின் ஆட்டோனோமஸ் டிரைவிங் கம்பெனிஸ் வந்து ஏற்கனவே ஒரு மிக பலமான ஒரு முறையில் முன்னேறி வருகின்றன என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இவி மார்க்கெட்டை அது கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி தான் இப்போது இந்த ஆட்டோனோமஸ் வெஹிக்கிள்ஸ் தொடர்பாகவும் கூட ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய துறையைத்தான் அது வடிவமைத்து வருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சைனாவை பொறுத்தளவில் இந்த செல்ஃப் டிரைவிங் இண்டஸ்ட்ரியை பார்த்தால் அது வந்து ஒரு நெட்வொர்க் ஆஃப் கம்பெனிஸ், அவை வடிவமைக்கக்கூடிய வெவ்வேறு டெக்னாலஜியாக இருக்கலாம் அல்லது வாகன உற்பத்தியாக இருக்கலாம், எனவே பல நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது டெஸ்லா போன்றவை தனது தொழில்நுட்பத்தின் பெரும்பகுதியை தானே வடிவமைக்கின்றதாம். ஆனால் சைனாவில் அப்படி இல்லாமல் இந்த தானியங்கி வாகன தொழில்துறை வந்து பல நிறுவனங்களின் வலையமைப்பை சுற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமான கம்பெனிஸ் என்று சொல்லி பார்த்தால் இந்த பிவாய்டி, செரி, கீலி மற்றும் சேக் போன்றவை ஏற்கனவே தங்களது கார்ஸை வடிவமைக்கின்றன. ஆனால் அவற்றுக்கான அந்த ஒரு சாஃப்ட்வேரை ஏனைய நிபுணத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய அந்த ஃபேர்ம்ஸ் வந்து வடிவமைத்து கொடுக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவை வந்து பெரும்பாலும் பேட்டரிஸில் அதிகம் தங்கியிருக்கின்றன. அவற்றுக்கான தனித்துவமான சென்சர்ஸ் தேவைப்படும், சிப்ஸ் மற்றும் ஆன்போர்டு கம்ப்யூட்டர்ஸ் போன்றவை வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் மாதிரி தான் அவைக்கு அதிகம் தேவைப்படக்கூடியதாகவும் கூட காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எனவே இந்த நிலையில் சைனாவில் இருக்கக்கூடிய சப்ளை செயின் என்று சொல்லி பார்த்தால் ஏற்கனவே பெரிய அளவில் அவை அபிவிருத்தி அடைந்திருக்கின்றன. இந்த துறைக்கு தேவையான அந்த தொழில்நுட்பத்தை மிக வேகமாகவும் குறைந்த செலவிலும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அந்த சப்ளை செயின்ஸ் வந்து இப்போது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. சைனீஸ் கவர்மெண்ட் பாலிசி என்று சொல்லி பார்த்தால் அது வந்து இந்த துறையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றதாம். பல நகரங்களில் நிறைய முன்னோடி திட்டங்கள் அங்கு செயற்படுத்தப்படுகின்றன. சில பொது வீதிகளில் தொழில்நுட்பத்தை சோதிப்பதற்கு நிறுவனங்களுக்கு வந்து இலகுவாக அனுமதி கிடைக்கின்றது அரசாங்கத்திடமிருந்து என்பது தொடர்பாகவும் கூட சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆனால் தொழில்நுட்பத்தை மேலும் நுட்பமானதாக மாற்ற முயற்சிக்கும் நிறுவனங்களுக்கு பல சிக்கல்களும் கூட அங்கு காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். அதிகம் வந்து அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வீதிகள் தொடர்பான அந்த மேப்பிங் அவற்றை பெறுவதிலும் கூட ஒரு சில சிக்கல்கள்
காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறியிருக்கின்றார்கள். எனவே சைனா என்று சொல்லி அந்த ஒரு தொழில்துறையின் தனித்துவமான வளர்ச்சியை தாண்டி நாங்கள் சைனாவின் நிறுவனங்கள் இந்த ஆட்டோனமஸ் ரோபோ டாக்ஸிஸ் தொடர்பாக ஏனைய இடங்களில் செலுத்தக்கூடிய ஆதிக்கம் தொடர்பாக பார்த்தோம் என்று சொன்னால் அது இன்னும் அதிக சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். உதாரணமாக பல விடயங்கள் பேசப்படுகின்றது. ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு நிலைமைகள் காணப்படும். ஒரு மிடில் ஈஸ்ட் என்று சொல்லி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு வந்து வெப்பநிலை மிக உயர்வாகவே இருக்கும். அதே நேரம் சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு சொல்லி பார்த்தால் ஹெவி ரெயின் போன்றவற்றை சந்திக்கக்கூடிய இடங்களாக இருக்கின்றன. சுவிட்சர்லாந்து மாதிரியான இடங்கள்னு சொல்லி பார்த்தால் விண்டர் டெம்பரேச்சர்ஸ் வந்து மிக குறையும். அதே நேரம் பனி நிறைந்த சூழலும் கூட இருக்கும். எனவே இப்படி வெவ்வேறு நிலைமைகள் இருக்கக்கூடிய இடங்களில் அதில் குறிப்பாக இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸை அதிகம் பாதிக்கின்றது. ஹெவி ரெயின்ஸ்னோ போன்றவை அல்லது அந்த ஃபொக் இருக்கக்கூடிய நிலைமைகள் வந்து அந்த ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸில் இருக்கக்கூடிய கேமரா சென்சர்ஸ் போன்றவற்றில் அதிகம் அவை பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. எனவே இந்த கேமரா சென்சர்ஸ் எல்லாம் ஒழுங்காக வேலை செய்விட்டால் அந்த ஆட்டோ டாக்ஸியும் கூட சரியாக பயணிக்க முடியாத நிலையும் கூட ஏற்படும். எனவே குளோபலி இந்த ஒரு துறையில் வந்து சைனா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இன்னமும் உருவாகவில்லை என்று சொன்னாலும் அதற்கேற்ற வகையில் தான் அதன் பயணம் இப்போது தொடங்கி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். எனவே சைனா வந்து இப்போது அதிகம் செலுத்தக்கூடிய இன்னமொரு முக்கியமான துறையாகத்தான் இந்த தானியங்கி வாகன துறை மாறியிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். சீன நிறுவனங்கள் வந்து உலக அளவிலே இந்த துறையில் மிக வேகமாக விரிவடைந்து வருகின்றன. ஆனால் அவர் அந்த நிறுவனங்களுக்கான மிகப்பெரிய கமர்ஷியல் கம்பிட்டிட்டர்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். பல முக்கியமான அமெரிக்க நிறுவனங்களும் கூட இப்போது இந்த ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் தொடர்பாக அதிகம் கவனம் செலுத்தி வருகின்றன. ஏற்கனவே பல இடங்களிலும் வந்து சோதனை பயணங்கள் நடத்தப்பட்டு அது ஒரு சில இடங்களில் தோல்வியிலும் கூட முடிவடைந்திருப்பதை இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனாலும் யுகே மாதிரியான நாடுகளிலும் கூட பெய்டு போன்ற நிறுவனங்கள் இப்போது தங்களது சோதனை பயணங்களை ஆரம்பிக்க இருக்கின்றன. பெய்டு வந்து யுகேயில் லிஃப்ட் அதனோடு சேர்த்து இப்போது அதன் அப்பலோ கோ ரோபோ டாக்ஸிஸை அறிமுகம் செய்ய முயற்சிக்கின்றதாம். எனவே மிக விரைவாகவே இந்த சோதனை பயணங்கள் அங்கு யுகேயில் ஆரம்பிக்கப்படலாம் என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சைனா இப்போது அதிகம் செலுத்தி உலகளவிலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு முயற்சிக்கக்கூடிய இன்னும் ஒரு துறையாக இந்த தானியங்கி வாகன துறையும் கூட இப்போது காணப்படுகின்றமை தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 11:48

11 நிமிடம் நேற்று இன்று நாளை நிறைவு போதிய வந்து சேர்ந்திருக்கின்றோம். 25 போதிய வெப்பநிலை, 32 உணரப்படுகின்றது. 27 வரை வெப்பநிலை வந்து 35 டிகிரி செல்சியஸை உணரப்போகின்றோம். இன்றைய தினம் சூரிய வெளிச்சம் தொடர்ந்து நிறைந்திருக்கும். எரிபொருள் விலை இன்றைக்கு 3% உயர்ந்திருக்கின்றது. நாளைக்கு வந்து 2% விலை குறைவு எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்க நேர்களையும் மீண்டும் சந்திக்கலாம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: Raman Home Comfort in Linux, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989 Some conditions may apply.
0: முரளி பஸ் வழங்கும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் சுற்றுலாக்கள். ஜூலை 18-19 தேதிகளில் வால்மரின் முருகன் தேர், மோன்றியல் சுற்றுலா, ஓரிரவு தங்குமிட வசதியுடன். அமெரிக்க சுற்றுலா ஜூலை 23, 24, 25, 26 மற்றும் ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 நான்கு நாட்கள். நியூயார்க் சிட்டி, புதிய நாராயண் கோவில் தரிசனம், ஒயிட் ஹவுஸ், பிட்ஸ்பர்க் டெம்பிள், அவுட்லெட் ஷாப்பிங், 3 இரவு தங்குமிட வசதியுடன். தொடர்புகளுக்கு முரளி 416-455-3514
2: Master Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட் கடை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வலையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் புதன்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரவுண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் வளமை போன்று ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு, அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். மொபைல் டிவைசஸ் ஊடாக பிரதி மாத அறிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4164121 416 824 1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்க இருக்கின்றோம். இப்போது வெளியே வெப்பநிலை 27 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 29°C இருக்கும். மற்றும் பொழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாகவும் இருக்கப் போகின்றது. நாளைக்கும் 29 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். அதே வழியில் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வருகின்ற நாட்களில் கூட நாங்கள் 28 அப்படித்தான் வெப்பநிலை பெற இருக்கிறோம். 30களில் வெப்பநிலை வருகின்ற திங்கள் செவ்வாயில் வரலாம் அப்படின்னு சொல்லி இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால், நேற்றிலிருந்து இன்று வந்து 3% உயர்வடைந்திருந்தது. ஆனால் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு இருக்கின்றது. ஆரம்ப பாடல் ஆரம்பிக்கலாம்.

பன்னிரண்டு மணி 8 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பினுடைய 16 அந்த மேட்சஸ் ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச் வந்து நேற்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்றைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து ஆரம்பிக்க இருக்கிறது. நாளை மாலை 4 மணிக்கு பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து நடைபெற இருக்கின்றது. அதற்கு பின்னர் வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு வந்து ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் அணிகளுக்கு இடையிலான குவார்டர் ஃபைனல்ஸ் வந்து இடம்பெற போகின்றது. இந்த வேளையில் நேற்று பார்த்தால் அர்ஜென்டினா எஜிப்டில் வந்து அர்ஜென்டினா இறுதி நேரத்தில் 3 கோல்களை சருதியாக போட்டு வெற்றி வகை சூடியிருந்தார்கள். இந்த நிலையிலே வந்து சுவிட்சர்லாந்துக்கும் கொலம்பியாவுக்கும் போட்டி என்ன அப்படியொரு போட்டி, அவர்களுடைய அந்த ஃபுல் டைம் வரைக்கும் கூட அநேகமாக வந்து இந்த அணியுமே வந்து கோல் எடுக்காமல் சமநிலையிலே இருந்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் கிட்டத்தட்ட ஒரு 45-50 நிமிடங்கள் கடந்த நிலையில் பின்னர் சுவிட்சர்லாந்து அணி வெற்றி பெற்றிருந்ததும் தெரிந்த ஒரு விஷயம். கடுமையான போட்டியாக இது இடம்பெற்றிருந்தது. சரி, இந்த நிலையில் தான் நாளைக்கு வந்து ஒரு மாதிரி இந்த ரவுண்ட் ஆஃப் 16 நிறைவு பெற்று குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ஃப்ரான்ஸுக்கு மொரோக்கோக்கும் இடையே இடம்பெற போகிறது. ஃபீஃபாவில் கிண்ண போட்டிகள் 2026 டொரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இப்போ ஆரம்பித்திருக்கிற இந்த வக்கிக்கு வந்து நாங்கள் இப்படி ஒரு ஐஸ் காட்டு ஏசி போட்ட மாதிரி ஒரு ஃபீலை தரும் பாடலை கேட்கலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
5: பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்பரோ.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
10: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
11: FM 102.7
10: ஈஸ்ட் FM.ca.

சரிங்க, கனடாவில் ஜூலை மாதத்தில் எல்லா நாளும் விடுமுறை நாள் தான். அந்த பாடலை நாங்களும் கேட்டிருக்கிறோம். 12:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. செலசி ஃபர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்திற்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி ஃபர்னிச்சர் ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மேக்கப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சமைக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம், ப்ரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரெக்லைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரெக்லைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி ஃபர்னிச்சர் ஷோரூம், 3350 ஃபார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ, 416-731-7044. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது டொரண்டோவினுடைய பிரின்சஸ் மார்கரெட் கேன்சர் சென்டரில் தான் இருக்கின்ற ஆராய்ச்சியாளர்களினால் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம், அதாவது இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ், புற்றுநோய்க்குள்ளானவர்களுக்கு அவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்ட பின்னர் மீளவும் அவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகள் ஏதாவது தென்படுகின்றது, அல்லது வந்து ஏதாவது இந்த புற்றுநோய் தொடர்பான கட்டிகள் ஏதும் அளிக்கப்படாமல் இருக்கின்றதா, கலங்கள் அளிக்க இருக்கின்றது அப்படி என்று சொல்லி சிடி ஸ்கேனை விட தெளிவாக கண்டறியக்கூடியதாக, அதுவும் இலக்குவாக ஒரு பிளட் டெஸ்ட் மூலம், அந்த ஆராய்ச்சியை தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதிலே ஒரு முக்கியமான விடயம் கண்டறியப்பட்டிருக்கிறது, அதாவது சிடி ஸ்கேனில் கூட சரியாக தெரிய வராத மிகவும் சிறியதாக இருக்கக்கூடிய சில கட்டிகள் வந்து அந்த டிஎன்ஏக்களில் தெரிந்திருக்கின்றது. அந்த டியூமர் டிஎன்ஏஸ் வந்து அதை காட்டியிருக்கின்றது, அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இதனுடைய லீட் இன்வெஸ்டிகேட்டராக இருக்கின்ற டாக்டர் லியன் சு, இவர் தான் இது தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். ஒரு 7,000 அதிகமான பேஷண்ட்ஸ் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஸ்டடீஸை கொண்டதாக இருப்பதால் இப்படி ஏராளமானவர்கள் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு வந்து புற்றுநோய் காரணமாக ஹீமோதெரபி அல்லது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வழங்கப்பட்டு அதற்கு பின்னர் அவர்களுடைய இந்த விடயங்கள் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. டியூமர் டிஎன்ஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த கலங்களை கொண்டுதான் இது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டெஸ்ட்டுக்கு வந்து லிக்யூட் பயோப் என்று கூட பெயர் இருக்கின்றதாம். இந்த கலங்களை முன்கூட்டியே கண்டறிவதன் அடிப்படையிலே வந்து அவர்களுக்கு மீளவும் அந்த புற்றுநோய் கலங்கள் பெருகாமல் இருப்பதற்கான புதிய இம்யூனோ தெரபீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தெரப்பி உட்பட எக்ஸ்பெரிமெண்டல் ட்ரீட்மெண்ட்ஸை இவர்களுக்கு கொடுத்து இந்த கேன்சர் வந்து மீளவும் அவர்களை அணுகாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய வசதியை இந்த டெஸ்ட் வந்து கொடுக்கும் என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஷெர்லாக் என்று சொல்லப்படுகின்ற பெயர் வந்து இதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரையலுக்கு வந்து இந்த சோதனை முயற்சிக்கு ஷெர்லாக் அப்படி என்று சொல்லி பெயரும் வைத்திருக்கிறார்கள். இதில் இன்னொரு விடயத்தையும் இவர்கள் கண்டறிவதற்கான முயற்சி நடைபெறுவதாக கூறியிருக்கின்றார்கள். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வகையான கேன்சர் செல்ஸ்

இதை வந்து கண்டறிவதற்குத்தான் இந்த முறை உதவுமா, அல்லது வந்து எல்லா விதமான கேன்சர் செல்ஸும் இப்படி மீள வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த பிளட் டெஸ்ட் மூலமே கண்டறிவதற்கான வாய்ப்புகள் சமமாகத்தான் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த விடயத்தையும் நாங்கள் கண்டறியப் போகிறோம். அது மாத்திரமல்ல, தாங்கள் கண்டறிந்த விடயத்தை உறுதிப்படுத்தவும் வேண்டும். அதாவது இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வழங்கப்பட்ட பின்னரும் சிடி ஸ்கேனில் தெரியாத இந்த விடயம் பிளட் டெஸ்டில் வந்து தெரிகின்றது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னமும் பெரிய அளவிலான பரிசோதனை தேவை அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஒவ்வொரு கேன்சர் டைப்ஸுக்கும் இது எல்லாவற்றுக்குமே முன்கூட்டியே தெளிவாக இந்த விடயத்தை அவதானிக்க முடியுமா, அல்லது ஒவ்வொரு டைப்புக்கு ஏற்ற மாதிரி இது வேறுபடுமா அப்படின்னு சொல்லி அந்த விடயத்தையும் தாங்கள் வருகின்ற இனி பரிசோதனைகளில் வந்து கவனிக்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி கண்டறியப்படுகின்ற பட்சத்தில் வந்து இது பலருக்கும் வந்து இந்த புற்றுநோய்கள் மீளவும் அணுகாமல் அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். அதே வழியிலே தேவையற்ற இவர்களுக்கு உண்மையில் இந்த புற்றுநோய்கள் வந்து மீளவும் வராமல் இருக்கும் போது அவர்களுக்கு தேவையில்லாமல் மேலதிகமான கேன்சர் ட்ரீட்மெண்ட், ஹீமோதெரப்பி போன்றவற்றை கொடுக்காமலும் விடலாம். இது வந்து அவர்களுடைய அந்த உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறனை வந்து குறைக்காமலும் இருக்கும், அல்லது வந்து அவர்களுடைய உடலை வந்து கொஞ்சம் வலுவாக வைத்திருப்பதற்குரிய இனிய சிகிச்சைகளை தாங்கள் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். 12:27 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பி

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: துருக்கியில் இடம்பெற்ற நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் வைத்து கனடாவிற்கான மேலதிக பாதுகாப்பு முதலீடுகளை பிரதமர் மாக்கானி வெளியிட்டுள்ளார். கனடிய ராணுவத்திற்கு தாக்குதல் ஏவுகணைகள் உற்பத்தி செய்வதற்கு நோர்வே நிறுவனம் ஒன்றுடனான 800 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஒப்பந்தத்தை அவர் அறிவித்துள்ளார். ஈரானிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போர் நிறுத்த முடிவுக்கு வந்துள்ளதாகவும் ஈரான் மீது வலுவான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஹோமஸ் நீரிணை வழியாக பயணித்த வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசை கவிழ்க்க சதித்திட்டம் திட்டிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன் ஜாமீன் வழங்கியுள்ளது. இவர்கள் இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் தினமும் போலீசார் முன் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆசனம் அவரின் கோரிக்கைக்கு அமைய இடம் மாற்றப்பட்டுள்ளது. இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் அருகருகே ஆசனங்கள் வழங்கப்பட்டிருந்தன.
1: ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: அடுத்ததையாரோ எடுப்பதையாரோ எனதா உனதா எனவே எனவே தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: மட்டக்களப்பு மாநகருக்கு அண்மையில் திருகோணமலை வீதியில் பாசிக்குடா கடற்கரைக்கு மிக அருகில் நல்லூர் குமரன் டெவலப்மெண்ட்ஸ் கட்டுமானத்தில் 200க்கும் மேலான டவுன் ஹவுசஸ், விலாஸ், மற்றும் லேண்ட்ஸுடன் பாசிக்குடா கார்டன்ஸ் ஹோட்டல்ஸ் ரிசோர்ட்டுக்கு நிகரான பல வசதிகளுடன் அமைய இருக்கும் இந்த கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொள்ள $4,000 மட்டும் செலுத்தி புக் செய்யுங்கள். வெளிநாட்டு பிரஜா உரிமை கொண்டவர்களும் சட்ட ரீதியாக கொள்வனவு செய்ய முடியும் என்றும் பேங்க் லோன் மற்றும் இலகுவான பேமெண்ட் பிளான் வசதிகளும் செய்து தரப்படும் எனவும் அறிய தருகின்றது நல்லூர் குமரன் டெவலப். 6478182798 6478182798.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
3: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:46 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பேங்க் ஆஃப் கனடாவினுடைய அடுத்த வட்டி வீத அறிவிப்பு வந்து வருகின்ற புதன்கிழமை, அதாவது July 15 வெளிவர இருக்கின்றது. இந்த நிலையிலே வளமை போன்று நிபுணர்கள் என்ன கணிக்கின்றார்கள் அல்லது எதிர்பார்க்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கையில், ஏற்கனவே இருந்த சிச்சுவேஷன் மாதிரித்தான் இந்த தடவையும் இருக்கின்றது. இருந்தாலும் கனடாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கு. அதாவது ஏப்ரல் மாதத்திலே 0.5% உயர்வடைந்திருந்தது. இருந்தாலும் இப்படியான நிலைமையில கூட அநேகமாக இந்த தடவையும், அதாவது வருகின்ற வாரமும், பேங்க் ஆஃப் கனடா இந்த இன்ட்ரெஸ்ட் வீதத்தை வந்து 2.25% வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த வாரம் எங்களுக்கு தெரிந்துவிடும். அதே போன்று நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கனடிய பிரதமர் 2 பயணத்தை மேற்கொண்டிருந்தார் துருக்கிக்கு என்பது தெரிந்த விஷயம். இந்த நிலையிலே அங்கே வைத்து பல விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கனடாவினுடைய பாதுகாப்பு தொடர்பான பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அது தொடர்பான தன்னுடைய திட்டங்களை வந்து கூறியிருக்கின்றார். அதே வேளையிலே கனடாவினுடைய இந்த ஸ்ட்ரைக் மிசைல்ஸ், போர் அதற்கு பயன்படுத்துகின்ற ஏவுகணைகள் தொடர்பான உற்பத்தியை ஒரு நோர்வேஜியன் கம்பெனியான காங்ஸ்பர்க் அதனிடம் கையளித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அதே போன்று இதற்கு 800 மில்லியன் டாலர்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் வந்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இன்னும் ஏராளமான விடயங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முக்கியமானது தான் நாங்கள் பார்த்திருந்தோம். 12:48 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
3: 416-461-6401.
4: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6472935899.
2: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17-18-19 வெள்ளி சனி ஞாயிறு மோர்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம். ஜூலை 17-18-19 மோர்னிங் சைரன் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026 4167-2006.
6: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் 437-213-3332.

ஒரு மணி 2 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது. அல்லவிட்டால் நீங்கள் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கிறீங்க என்று சொன்னாலும் eastfm.ca இருக்கின்றது. அதனூடாக நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரடியாக கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் இருக்கின்றது. அதனை டவுன்லோட் செய்து இலவசமாக அதனூடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. வெளியே நாங்கள் வானிலையை பார்க்கலாம். இப்போது 28 வெப்பநிலை உயர்வடைந்திருக்கின்றது. 29 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாகவும் இருக்கப் போகிறது. நாளைக்கு 28 மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கின்றது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு இருக்கின்றது. 1:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

ஒரு மணி எட்டு நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலேயே பார்க்கலாம். ஒரு சந்தேகத்திற்கிடமான தீ பரவல் ஒன்று டொரண்டோவினுடைய மிட் டவுன் பகுதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பில்டிங்கில் இருந்த 3 குடும்பங்கள் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக அப்படின்னு சொல்லி டொரண்டோ ஃபயர் வந்து தெரிவித்திருக்கின்றது. இன்று அதிகாலை 3 மணியளவிலே எக்லிங்டன் அவென்யூ மற்றும் பாத்தர் ஸ்ட்ரீட் பகுதியில் தான் இந்த தீ பரவல் சம்பவம் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லியும் ஒரு ரெஸ்டாரண்டிலே அந்த பகுதியில் இருந்த 3 குடும்பங்கள் தான் இப்போது நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பில்டிங்கில் இருந்துன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு சந்தேகத்திற்கிடமான தீ வைப்பு சம்பவமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏர் கனடா வந்து தங்களுடைய புதிய தலைவரை வந்து இப்போது கூறியிருக்கின்றார்கள். யார் அவர் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸ் ஹெட் ஆங்கோ வான் இவரைத்தான் இப்போது தங்களுடைய அடுத்த சீஃப் எக்ஸிகியூட்டிவாக தெரிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே சிஇஓவாக இருந்த மைக்கேல் ராசோ இவர் வந்து ஒரு இரங்கல் செய்தி தெரிவித்த போது 2 பைலட்ஸ் வந்து உயிரிழந்த சம்பவத்திலே இவர் வந்து பிரெஞ்சில் அதை தெரிவிக்கவில்லை. ஒரு பெரிய கம்பெனியிலே இருப்பவர் இவர் வந்து 2 அஃபிஷியல் மொழிகளிலும் அது தொடர்பாக அறிவித்திருக்க வேண்டும். அதுவும் அந்த 2 மாலுமிகள் வந்து மாண்ட்ரியல் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நேரத்திலே இது தொடர்பான கரசனைகள் எழுந்திருந்தன. அதன் பின்னர் அவர் வந்து தான் பதவி விலகுகின்றேன் அப்படி என்று சொல்லி கூறியிருந்தார். இந்த நிலையிலே அவருக்கு பதில் அடுத்த சிஇஓவாகத்தான் இப்போது இந்த ஸ்காண்டினேவியன் ஏர்லைன்ஸ் ஹெட் ஆங்கோ வான் டியர்வெரஃப் என்று சொல்லப்படுகின்றவர் இவர் தான் அடுத்த சிஇஓ அப்படி என்று சொல்லி ஏர் கனடா தெரிவித்திருக்கின்றது. இன்றைக்கு அவருடைய பெயரை இவர் வந்து ஆஃபிஷியலாக எண்ட் ஆஃப் ஜனவரியில் வந்து தன்னுடைய கடமையை பொறுப்பேற்பார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கின்ற சிஇஓ மைக்கேல் ராசோ இவர் வந்து இந்த ஆகஸ்ட் 31 தேதியோடு ஸ்டெப் டவுன் பண்ணுகின்றார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆங்கோ வேனை பொறுத்தளவிலே இவர் வந்து பிரெஞ்சு இங்கிலீஷ் மாத்திரமல்லாமல் இன்னும் பல்வேறு மொழிகளை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1 மணி 11 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில் ஜூலை 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
1: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
3: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கமென் ஃபிஞ்ச் சந்திப்பு, தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
11: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
12: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

நேரம் 1:24 எஸ்டெஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செலசி பர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்துக்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி பர்னிச்சர் ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதனால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம், ப்ரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரெக்லைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரெக்லைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி ஃபர்னிச்சர் ஷோரூம், 3350 ஃபார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ, 416-731-7044. சார், இந்த வேளையிலே பார்க்கலாம், டிடிசி வந்து தெரிவித்திருக்கின்றது, இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடைபெற்ற போது ட்ரோனோ ஸ்டேடியம் அல்லது வந்து ஃபீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் நடைபெற்ற இந்த நாட்களில் இந்த டொரண்டோவிலே காணப்படுகின்ற போக்குவரத்துகளில் 40% அதிகரிப்பு காணப்பட்டிருந்தது கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில், அப்படி என்று சொல்லி அவர்களுடைய ஒரு புதிய டேட்டாவை வந்து வெளியிட்டிருக்கின்றது டிடிசி. அதிலும் குறிப்பாக June 12 July 2 இடைப்பட்ட காலப்பகுதியிலே 1.1 மில்லியன் ட்ரிப்ஸ் வந்து நடைபெற்றிருக்கின்றன பஸ் மற்றும் ஸ்ட்ரீட் கார் போன்றவற்றில். குறிப்பாக கிங், டாஃப்ரின், பாத்தர்ஸ்ட், ஆசிங்டன், ஹார்பர் ஃப்ரண்ட் அந்த ஹாரிடார்ஸில் தான் அதிகளவு பயணங்கள் இப்படி பஸ்ஸஸ் மற்றும் ஸ்ட்ரீட் கார்ஸில் இடம்பெற்றிருந்தன, அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இவர்கள் ஏராளமான மேலதிகமான சேவைகளையும் கொண்டு வந்திருந்ததும் தெரிந்த விஷயம். ஃபீஃபாவுக்கு மாத்திரமில்லாமல் ஏனைய ஸ்போர்ட்ஸ், மியூசிக் ஷோஸ், கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் போன்றவை இடம்பெறும் போதும்

இந்த விடயங்கள் நடைபெற்றிருந்தன என்பதும் தெரிந்தொரு விஷயம். அதே வேளையிலே இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை ஹோஸ்ட் பண்ணிய சிட்டிஸில் வந்து ஏராளமான கேம்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணிய சிட்டியில் எங்களுடைய டொரண்டோவும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் மேட்ச் இருந்த நாட்களோ இல்லாத நாட்களோ எப்படி பார்த்தாலும் இந்த சீசனில் வந்து இந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அதிக அளவு பேர் வந்து பயணம் மேற்கொண்டிருந்தது தான் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. 40% உயர்வு காணப்பட்டிருக்கிறது June 12 July 2 இடையில். 1:26 PM ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: டொரண்டோவில் ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் இடம்பெற்ற மைதானம் மற்றும் ரசிகர் கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு செல்லக்கூடிய பொது போக்குவரத்து பாதைகளில் 40% பயணங்கள் அதிகரித்துள்ளதாக டிடிசி தெரிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை வரையிலான 20 நாட்களில் பேருந்துகள் மற்றும் ஸ்ட்ரீட் கார்ஸ் மூலமாக 1.1 மில்லியன் பயணங்கள் இடம்பெற்றுள்ளதாக அது கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தியுள்ள புதிய தாக்குதல்கள் ஈரானின் போர் நிறுத்த மீறல்களுக்கு பொருத்தமான பதில் நடவடிக்கையே என கனடிய பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா மற்றும் கட்டார் மீது தாக்குதல்களை நடத்தியமை மூலம் ஈரான் பொறுப்பட்ட விதத்தில் செயற்பட்டுள்ளதாக அவர் சாடியுள்ளார். எனினும் பிராந்திய அமைதியையே தாம் விரும்புவதாகவும் பிரதமர் மார்க் கானி கூறியுள்ளார். இலங்கையில் நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற கலவரத்திற்கு பொறுப்பேற்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பதவி விலக வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தி, பொதுஜன பெரமுன ஆகியன வலியுறுத்தியுள்ளன. அதேவேளை சுயநல அரசியல்வாதிகள் பழைய கலாச்சாரத்தையே விரும்புவதன் எடுத்துக்காட்டி இந்த கலவரம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவும் தேசிய ரீதியில் இணைந்து செயற்பட வேண்டுமென விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தாவே காட்சியில் அமைச்சு பதவியை விசிக பெற்றுள்ள நிலையில் திமுகவுடன் நட்பு தொடர்வதாகவும் தாவே கூட்டணியில் தாம் இல்லை எனவும் திருமாவளவன் கூறியதை காங்கிரஸ், மதிமுக ஆகியன ஏற்கனவே விமர்சித்திருந்தன.
1: பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

1:47 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம் செர்ரி பழங்கள், அதை பிடிக்காதவங்க இருக்க முடியாது. அதுவும் நாங்கள் பார்த்தா இனிப்பான செர்ரி பழங்களை தான் தேடி பிடிச்சு வாங்குவோம். ஆனால் இந்த புளிப்பான சவு செரீஸுக்கும் ஏராளமான டிமாண்ட்ஸ் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏராளமான நிறைய மக்கள் வந்து இந்த செர்ரி சவு செரீஸையும் விரும்பி வாங்குகின்றார்கள். அது மாத்திரமில்லை, இது வெவ்வேறு தயாரிப்புகளுக்கு கூட விரும்பப்படுகின்றதாம். குறிப்பாக பேக்கிங் மற்றும் ப்ரிசர்வ் பண்ணுவதற்கு இவற்றை அதிகம் பயன்படுத்துகின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று பழச்சார தயாரிப்பு, ஜாம்ஸ் இப்படின்னு சொல்லி பல விடயங்களுக்கு இதை பயன்படுத்தப்படுகின்றதாம். இப்போ இதுக்கு வந்து என்ன விஷயம் என்று சொன்னால், ஆண்டாரியோ இந்த ஃபார்ம்ஸ் வந்து கூறியிருக்கிறது என்னென்றால், இந்த சவு செரீஸுக்கு இந்த வருடம் இயற்கை எண்ணெய் கொஞ்சம் ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லித்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், பொதுவாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இந்த செரீஸினுடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குமாம். ஆனால் இந்த ஆண்டு பார்க்கையில், ஏனையவற்றோடு ஒப்பிட்டு பார்க்கையில், இது வந்து குறைவாக இருக்கிறது. ஒரு 40-50% உற்பத்தியை தான் நாங்கள் பெற்றிருந்தோம் அப்படி என்று சொல்லி நயாகராலின் பகுதியை சேர்ந்த அந்த உற்பத்தியாளர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார்களாம். இதற்கு காரணம் வந்து இந்த வெதர் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ஏனைய பழங்களை பொறுத்தளவில், பழமரங்கள் அவை சரியாகத்தான் இருந்திருக்கின்றன. ஆனால் அந்த புளிப்பு செரிக்குத்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கின்றது இந்த காலநிலை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த புளிப்பு செரி பழங்களை தேடுபவர்களுக்கு அதை கண்டுபிடிப்பது வழக்கத்தை விட கொஞ்சம் கடினமாக இந்த டிமாண்ட் கூடவாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அவற்றினுடைய விலைகளும் கொஞ்சம் அதிகமாக காணப்படலாம் இந்த டிமாண்டின் காரணமாக அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2,000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
0: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ஃபீல்ட் ரோட், ஸ்காப்ரோ, 416-321-6104.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
0: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரான்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில் வெளியே நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது 28 இருக்கின்றது. அதே போன்று 29 அதிகூடிய வெப்பநிலையாக 3 மணிக்கு நாங்கள் பெற இருக்கின்றோம். முற்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாகவும் இருக்கின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலை 28°C இருக்க போகிறது. நாளை மழைக்கான வாய்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடி இருக்கின்றது என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று எரிபொருள் விலை தொடர்ந்து குறையுமா என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. என்னென்னு சொன்னால் இந்த பக்கத்து நாட்டு நல்லவர் வல்லவர் இந்த ஈரானுடனான போரை வந்து மீளவும் நாங்கள் தொடக்க இருக்கிறோம், அதாவது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி கூறியிருந்தார். போர் நிறுத்தம் நிறைவுக்கு வருதுன்னு சொல்லி அதனால நாங்கள் கொஞ்சம் ரெண்டையும் எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டும். சரி, அப்படியே வந்து நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது. அல்லாவிட்டால் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி மொபைல் சூடாக நீங்கள் கேட்டு மகிழ முடியும். அதே போன்று உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் eastfm.ca மூலம் நேரடியாக நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். பிரதி மாதம் தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. ஃபீஃபா வேர்ல்ட் கப் போட்டிகள் ஓரளவுக்கு நிறைவு பெற்று இனி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல இருக்கின்றன. இன்றைக்கு வந்து டே ஆஃப் இருக்கின்றது. அதற்கு பின்னர் நாளைக்கு முதலாவது கால் சுற்று போட்டி ஆரம்பிக்க இருக்கின்றது. இது வந்து நாளைக்கு மாலை 4 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான குவார்டர் ஃபைனல்ஸ் நாளைய நாள் இடம்பெற இருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:06 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம். பொதுவாக விமான பயணங்களை மேற்கொள்ளும் போது பேக் லக்கேஜஸ் வந்து மாறுபட்டு பிந்தி வாரது இப்படி என்று சொல்லியெல்லாம் நிறைய அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். டேமேஜ் பண்ணப்பட்டு வாரது, அல்லது வந்து நாங்கள் வாரப்போது இந்த பேக்கேஜ் வராது, அதற்கு பின்னர் லேட்டாக வரும் வராமலும் போகிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. இப்படியான நிலையில் இன்னொரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்னென்னு சொன்னால், அதுவும் முக்கியமானவர்களுக்கு ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான விடயமாக இருந்து இருந்தாலும் மிகவும் ஒரு கவனத்துக்குரிய விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படி என்றால், எங்களுடைய கெனடியன் சாக்கர் பிளேயர் அலிஸ்டியா ஜான்ஸ்டன், இவரை வந்து அமெரிக்காவில் இவர் வழிக்கிட்ட இடம் எங்கேயோ, ஆனால் கொண்டு போய் இவரை 2 தடவை விட்ட இடம் வேறெங்கேயோ அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவங்க இவ்வளவு ஒரு அசௌகரியத்தை இதில் எதிர்கொண்டிருப்பார்கள் என்பது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இப்போ ஒரே கதையாக சொல்லியிருக்கின்றாராம், நான் இந்த லைஃப்பில் வந்து இந்த ஏர்லைன்ஸில் இனிமேல் ஏறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறாராம். ஐ நெவர் ஃப்ளை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். எங்க என்று சொன்னால், ஃப்ரான்டியர், இந்த ஃப்ரான்டியர் ஏர்லைன்ஸ் அதனூடாகத்தான் இவர் ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு செல்வதற்கு, மேட்சுக்கு செல்வதற்கு வழிகிட்டு இருக்கிறார். ஆனால் பார்த்தா அவரை கொண்டு போய் சுற்றி வேறு ஒரு இடத்துல, இன்னும் ஒரு சிட்டியில் கொண்டு போய் இறக்கி விட்டுருக்கிறாங்க. 2 தடவை இப்படி நடைபெற்றிருந்ததாம். இதனால தான் இவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவரை பேக்ஸ் வரவே இல்லையாம், அது வந்துதா இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தான் இது இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் கவனம் பெற்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும், இது தொடர்பாக ஃபேன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எங்களுடைய கெனேடியன் நேஷனல் டீமில் விளையாடியவர்கள், அதுவும் அந்த வான்குவரில் விளையாடி ஒரு ஹிஸ்டரிக் வெற்றியை வந்து இவர்கள் பெற்றிருந்தார்கள். அதுக்கு பின்னர் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையிலே இவர்களை வந்து இப்படி ஒரு இந்த ஃப்ரண்டியர் ஃப்ளை ஃப்ரண்டியர் அதில் வந்து ட்ராவல் பண்ண வைத்தது சரியா அப்படின்னு சொல்லியெல்லாம் ஃபேன்ஸ் வந்து தங்களுடைய உள்ள கிடக்குகளை வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். 2:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, வாழ்க்கை செலவு அதீதன்னு சொல்லி இருந்தாலும் உலகளாவிய ரீதியில் பார்க்கையில் வாழ்வதற்கு சிறந்த நகரங்கள் அப்படி என்று சொல்லி ஒரு பட்டியலும் இப்போது வழி வந்திருக்கின்றது. அது தொடர்பான செய்தியை நாங்கள் பார்க்கல. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படி என்று சொன்னால், கனடாவினுடைய ஒரு சிட்டி 10 இடங்களுக்குள் வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, நார்த் அமெரிக்காவிலேயே இந்த 10 இடங்களுக்குள் வந்த சிட்டியாகவும் எங்களுடைய கெனடியன் சிட்டி தான் இருந்திருக்கிறது. அது எந்த சிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருங்க, நாங்களும் பார்க்கலாம். 2:09 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4128.
3: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், மூன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
5: The station with the best music.
6: It's East FM.
7: Feel the power.
8: Feel the bass. 102.7 FM.

2:24 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நாங்கள் சொல்லியிருந்தோம், வாழ்வதற்கு சிறந்த நகரங்கள் அப்படி என்று சொல்லி உலகத்திலேயே பார்க்கையில் முதல் 10 இடங்களுக்குள் கனடாவினுடைய ஒரு சிட்டி வந்திருக்கின்றது. அதுவும் நார்த் அமெரிக்காவிலேயே ஒரே ஒரு சிட்டி, ஒன்றே ஒன்று கண்ணி கண்ணேண்டி எங்களுடைய கனேடிய நாட்டினுடைய சிட்டி தான் வந்திருக்கின்றது. நம்புவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் என்ன, அப்போ உலகத்தில் நாங்கள் எங்கட இடத்துல இருந்துட்டு அப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம்னு சொல்லி யோசிப்போமானா, உலகம் முழுவதும் சுற்றி பார்க்கையிலே வந்து நாங்கள்லாம் பெட்டரான இடங்களில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் இருக்கிற இடம் இல்லாவிட்டாலும் எங்களோட நாட்டில் ஒரு சிட்டி தான் இந்த இடத்தை பெற்றிருக்கிறது. எக்கனமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட் EIU அதனுடைய ஆனுவல் லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்கின்றது. இதிலே வந்து டாப் லிவபிள் சிட்டிஸ் அப்படி என்று சொல்லி ஒரு டேட்டாவை இது தந்திருக்கின்றது. அதிலே தான் எங்களுடைய கனேடியன் சிட்டி வான்கூவர் 9வது இடத்திற்கு வந்திருக்கின்றது. அதுவும் முன்னேற்றம் பெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டு பார்க்கையில், அதாவது கடந்த தடவை இது வெளியிட்ட அந்த லிஸ்டிலே வந்து 10வது இடத்தில் இருந்திருக்கின்றது. இந்த தடவை இப்போது 9வது இடத்தை பிடித்திருக்கின்றது. ஒரு படி முன்னேறி ஆஸ்திரேலியாவினுடைய அடிலைடு அந்த நகரத்தை பின்னால் தள்ளி 9வது இடத்திற்கு வந்திருக்கின்றதாம் வான்கூவர் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து 173 நாடுகளில் இருக்கின்ற சிட்டிஸை வந்து கணக்கெடுத்திருக்கின்றது. 30 இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 30 காரணிகளை அடிப்படையாக வைத்துத்தான் இவர்கள் இந்த கணிப்பை செய்திருக்கின்றார்கள். முக்கியமாக வந்து ஒரு 5 கேட்டகரிஸுக்குள் இவை வந்திருக்கின்றன. ஹெல்த் கேர், அதே போன்று எஜுகேஷன், ஸ்டெபிலிட்டி, கல்ச்சர் அண்ட் என்வாயன்மெண்ட், இப்படி என்று சொல்லி முக்கியமான இந்த 5 விடயங்களை அடிப்படையாக கொண்டு இது கணிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் 10 இடத்துல 9வது இடத்திற்கு வந்து வான்கூவர் வந்ததும் கூறப்பட்டிருக்கிறது. 2:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமில்ல, 100க்கு மார்க்ஸ் போட்டு பார்த்ததில் வந்து வான்கூவருக்கு 96 புள்ளிகள் வந்து கிடைத்திருக்கின்றதும் இங்கே குறிப்பிடத்தக்கது.

0: துருக்கியில் இடம்பெற்ற நேட்டோ மாநாடுகளின் வைத்து கனடாவிற்கான மேலதிக பாதுகாப்பு முதலீடுகளை பிரதமர் மார்க் கானி வெளியிட்டுள்ளார். கனேடிய ராணுவத்திற்கு தாக்குதல் ஏவுகணைகள் உற்பத்தி செய்வதற்கு நோர்வே நிறுவனம் ஒன்றுடனான 800 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஒப்பந்தத்தை அவர் அறிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவிற்கு வந்துள்ளதாகவும் ஈரான் மீது வலுவான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஹோமோஸ் நீரிணை வழியாக பயணித்த வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு நேற்று இடம்பெற்ற பதில் தாக்குதல்கள் இன்றிரவும் தொடரும் என அவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசை கவிழ்க்க சதித்திட்டம் திட்டிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. இவர்கள் இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் தினமும் போலீசார் முன் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆசனம் அவரின் கோரிக்கைக்கு அமைய இடம் மாற்றப்பட்டுள்ளது. இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் அருகருகே ஆசனங்கள் வழங்கப்பட்டிருந்தன.
1: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-502-8955-52
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukirar, 416-299-1020.
4: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
6: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
7: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
8: ஈஸ்ட் எஃப்எம்

2:47 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், டூரம் ரீஜனல் போலீஸ் சர்வீஸில் ஒரு துன்பமான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு அதாவது நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு விபத்தின் போது 27 வயதான டைரன் என்பவர் உயிரிழந்திருக்கின்றார். 2 பேர் வந்து காயமடைந்திருந்தார்கள். இதில் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அது தொடர்பாக அவருக்கான அஞ்சலிகள் எல்லாம் செலுத்தப்படுகின்றன. ஒரு விபத்தின் போதுதான் இந்த இவர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. போலீஸ் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் தான் இப்படி உயிரிழந்திருக்கின்றார் என்று சொல்லி அவருக்கான அஞ்சலிகள் வந்து செலுத்தப்பட்டிருக்கின்றன. ஒரு டிராக்டர் ட்ரெய்லரும் ஒரு செடான் வாகனமும் விபத்துக்குள்ளாகியிருந்தன. அதில் வந்து இந்த செடானை செலுத்தியிருந்தவர் தான் இந்த போலீஸ் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த இந்த 27 வயதான டைரன் என்பவர் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள், அதே போன்று சக உறுப்பினர் நண்பர்கள், பயிற்சியில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் ஏனைய அனைவருக்கும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை வந்து ஓபிபியினர் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். சரி, அப்படி வந்து நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். July 15 ஏராளமான புதிய ரெகுலேஷன்ஸ் வந்து வருகின்றன. கனடாவினுடைய குடிவரவுத்துறையிலே ஏராளமான மாற்றங்கள் வருகின்றன. ஸ்ட்ராங்க இமிக்ரேஷன் ரூல்ஸ் வருகின்றது July 15 அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வருகின்ற புதன்கிழமையிலிருந்து. அது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் சென்று பார்த்து கொள்ள முடியும் கனடாவினுடைய ஆஃபிஷியல் வெப்சைட்டிலே இமிக்ரேஷன் தொடர்பான அந்த அப்டேட்ஸை. அதே போன்று இந்த காலநிலை மாற்றம் தொடர்பாக ஒரு சர்வே முடிவு ஒன்றினை வந்து ஸ்டாட்டிஸ்டிக் கனடா தெரிவித்திருக்கின்றது. இதிலே பார்க்கையில் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் காலாண்டு பகுதியிலே வந்து ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு கணிப்பீடாக இது வெளியிடப்படுமாம். அதாவது ஒரு கெனடிய சமூக கணக்கெடுப்பு இது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. தேசிய ரீதியில் இது இடம்பெறுமாம். சுகாதாரம், நல்வாழ்வு, வாழ்க்கை தரம், அதே போன்று நிறுவனங்கள் மீதான மக்களுடைய நம்பிக்கை, ஆக்டிவிட்டீஸ், அதே போன்று நேர பயன்பாடு, அவசர கால தயார் நிலை இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் குறித்து தான் இந்த தகவல்கள் வந்து வருடாந்தம் சேமிக்கப்படுமாம், சேகரிக்கப்படும். ஆனால் இந்த தடவை வந்து பார்க்கையில் ஒரு புதிய விடயமும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, கிளைமேட் சேஞ்ச். அது தொடர்பான கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தால் 2025 பாதிக்கு மேலான கனேடியன்ஸ் வந்து காலநிலை மாற்றம் குறித்து தங்களுடைய கவலையை வந்து வெளியிட்டிருக்கின்றார்களாம். ஏனென்று சொன்னால் இது கொஞ்சம் மிகவும் அல்லது ஒரு அளவுக்கு வெரி அல்லது எக்ஸ்ட்ரீம்லி கன்சர்னாக இருந்திருக்கின்றது அவர்களுக்கு. அதிலும் 30% கனேடியன்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், மாதத்தில் குறைந்தபட்சம் 1 தடவையாவது இந்த காலநிலை தொடர்பான கரிசனையை வந்து நாங்கள் கொண்டிருந்தோம், அது தொடர்பான ஒரு அழுத்தம் வந்து எங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்களாம். அது மாத்திரமல்லாமல் இந்த வயது ரீதியாக பார்க்கையில் கூட இளவயதினரோடு ஒப்பிட்டு பார்க்கையில், அதாவது 15 தொடக்கம் 24 வயதிற்கு இடைப்பட்டவர்களை விட 65 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் இந்த காலநிலை மாற்றம் குறித்து அதிக அக்கறை கொண்டிருந்தார்களாம். அதாவது வளமைக்கு மாறாக கனடாவின் பல இடங்களில் கூட வெப்பநிலை உயர்வுகள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான கரிசனையைத்தான் இவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இளவயதுன்னு சொல்லி பார்க்கையில் 15 இருந்து 24 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் 51% இது தொடர்பான கரிசனை கொண்டிருந்த அதே வேளையில், 65 வயது அதற்கு மேற்பட்டவர்கள் 59% இது தொடர்பான அக்கறையை கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. சரி, அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் சுரேகா. இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
7: 416-461-6401.

0: இளம் உலகம் மானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டுது.
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை புழுதாய்.
3: ஹலோ, யாருங்க?
4: ஹலோ
5: ஹலோ,
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.
6: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி. இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று ஜூலை 8 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள், இனிமையான பாடல்களுடன் சந்தித்திருக்கலாம். தொடர்ந்தும் கலையத்தில் நான் சுரேகா. வணக்கம் நேர்களே.

0: 3:08 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கலக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 28 டிகிரி செல்சியஸ் 35 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இரவு வழியில் 20 டிகிரி செல்சியஸ் 22 உணரப்போகின்றோம். இன்றைய நாளானது ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே காணப்படுகின்றது. அப்படி இருந்தாலும் கூட நாளைக்கு 5 மில்லிமீட்டர் அளவில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கும் கூட அதிகூடிய வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸும் 35 உணர இருக்கின்றோம். குறைந்த வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் 22 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கின்றது. நீங்க ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக உலகத்தில் எங்க இருந்தாலுமே, எந்த மூலையில் இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சிகளை வந்து மிக தெளிவாக கேட்டு ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 3:09, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: ஸ்பீக்கரிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சம் கந்தசாமியால் என்று எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய இல்லக்கனவினை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். இவ்வாறு இந்த HST ரீபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் ஒரு ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $659,000 சொந்தமாக கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களுடைய ஆரம்ப விலை கூட $711,000 இருக்கின்றது. விவரங்களுக்கு நீங்கள் லட்சுமி கந்தசாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044. அது மட்டுமில்லாமல் டீடாச் வீடுகளும் இந்த கட்டுமானத்தில் உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றன. சிங்கிள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $899,000. டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளுடைய ஆரம்ப விலை $983,000. அதேவேளையில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறுபட்ட லோட் சைஸில் கூட இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 30 ft, 36, 38, 45 ft இந்த லோட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதுவேளையில் வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் மற்றும் செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. 10 ft சீலிங்குக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. 2027 இந்த வீடுகளுடைய க்ளோசிங் வருகின்றது. மெயின் ஃப்ளோரில் ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், ஓக் ஸ்ட்ரியாகேஸ் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது. லட்சுமி கந்தசாமி அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பதிவுகளை செய்து கொள்ள முடியும். 416-888-8044. பிக்கரிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $659,000 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் பேக்கர்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை கூட நீங்கள் $711,000 பெற்றுக்கொள்ள முடியும். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் ஹவுஸ்களாகவே காணப்படுகின்றன. அதே வழியில் டீடாச் வீடுகள், சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை $899,000, டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $983,000 பெற்றுக்கொள்ள முடியும். பல்வேறுபட்ட ஸ்கொயர் ஃபீட்டில், பல்வேறுபட்ட லோட் சைஸில் நீங்கள் இந்த டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஃபினிஷ் பேஸ்மெண்ட், செப்பரேட் என்ட்ரன்ஸ், அதே வேளையில் வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. 10 ft சீலிங்குக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. லட்சுமி கந்தசாமியை அழைக்கலாம். 416-888-8044. 416-888-8044.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-2
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங், 416-779-2323
3: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
4: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379 1-819-322-1379
5: Prisha Law Professional Corporation.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
7: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன், 102.7.

0: 3:22 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம்
2: 2014 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவில் ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் இடம்பெற்ற மைதானம் மற்றும் ரசிகர் கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு செல்லக்கூடிய பொது போக்குவரத்து பாதைகளில் 40% பயணங்கள் அதிகரித்துள்ளதாக டிடிசி தெரிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை வரையிலான 20 நாட்களில் பேருந்துகள் மற்றும் ஸ்ட்ரீட் கார்கள் மூலமாக 1.1 மில்லியன் பயணங்கள் இடம்பெற்றுள்ளதாக அது கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தியுள்ள புதிய தாக்குதல்கள் ஈரானின் போர் நிறுத்த மீறல்களுக்கு பொருத்தமானதாக பதில் நடவடிக்கையே என கனேடிய பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா மற்றும் கட்டார் மீது தாக்குதல்களை நடத்தியமை மூலம் ஈரான் பொறுப்பற்ற விதத்தில் செயற்பட்டுள்ளதாக அவர் சாடியுள்ளார். எனினும் பிராந்திய அமைதியையே தாம் விரும்புவதாகவும் பிரதமர் மார்க் கானி கூறியுள்ளார். இலங்கையில் நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற கலவரத்திற்கு பொறுப்பேற்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி, பொதுஜன பெரமுன ஆகியன வலியுறுத்தியுள்ளன. அதேவேளை சுயநல அரசியல்வாதிகள் பழைய கலாச்சாரத்தை விரும்புவதன் எடுத்துக்காட்டு இந்த கலவரம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவும் தேசிய ரீதியில் இணைந்து செயற்பட வேண்டும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தாவேக ஆட்சியில் அமைச்சு பதவியை விசிக பெற்றுள்ள நிலையில் திமுகவுடன் நட்பு தொடர்வதாகவும் தாவேக கூட்டணியில் தாம் இல்லை எனவும் திருமாவளவன் கூறியதை காங்கிரஸ், மதிமுக ஆகியன ஏற்கனவே விமர்சித்திருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: Real estate market update வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீங்க ஒரு லேண்ட்லார்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லார்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அந்த வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லார்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 3:38 எஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஃபீஃபா உலகக்கோப்பையில் வந்து அர்ஜென்டினாவிடம் 3-2 அப்படின்ற கோல் கணக்கில் மிகவும் பரபரப்பாக விளையாடி தோல்வியடைந்த எகிப்து அணி வந்து அந்த போட்டியை வந்து நடத்திய ரெஃப்ரி மற்றும் அந்த வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரீஸை வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்றும் இனிமேல் வந்து அவங்க இந்த உலகக்கோப்பை இதில் வந்து அதிகாரப்பூர்வமாக நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபீஃபாவிட வந்து கோரிக்கை வந்து விடுத்திருக்கிறாங்களாம். அதை ஏன் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர்கள் வந்து அந்த நடுநிலையாக செயல்படையில் அப்படின்ட்டு சொல்லி எகிப்து அணி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர்களால் தான் நாங்கள் வந்து தோல்வியை சந்தித்தோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் போட்டி என்னமோ கிரவுண்டுக்குள்ளே அண்டைக்கே முடிவடைஞ்சிட்டு அப்படி முடிந்தாலும் கூட இப்போ அரங்குக்கு வெளியில் நடுவர் வந்து தீர்ப்புகள் குறித்து பல சர்ச்சைகள் வந்து எழும்பியபடி இருக்குதாம். இதுக்கு ஃபீஃபா என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது அப்படின்ட்டு சொல்லி எகிப்து அணியின் அந்த ஃபேன்ஸ் வந்து மிகவும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். அதே போலவே நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் என்ன முடிவு வரும் அப்படின்னு. அர்ஜென்டினாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அல்லது இல்லை உண்மையிலேயே அர்ஜென்டினா வந்து கோல் அடிப்படையில் தான் முன்னேறிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்ப்பதற்கு மிகவும் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றோம். ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 3:40 இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: பிக்கணிங்கில் உங்களுக்கான ஃப்ரீஹோல்ட் டவுன் கோசுடனை 659,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு பிக்கோனிங்கில் ஒரு புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் கோசினை 659,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களின் ஆரம்ப விலை கூட இந்த கட்டுமானத்தில் 711,000 டாலர்களாக இருக்கிறது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக காணப்படுகின்றது. இந்த HST ரீபேட் மற்றும் இந்த ஒப்பீட்டுகளில் குறைவான விலைகளை பயன்படுத்தி உங்கள் வீட்டுக்கென வினை நினைவாகிக் கொள்ள முடியும். லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. அது மட்டும் இல்லாமல் பல்வேறுபட்ட அளவுகளில் டீடாச் வீடுகளை கூட இந்த கட்டுமானத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 899,000 டாலர்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்கள், 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 என்று சொல்லி பல்வேறுபட்ட ஸ்கொயர் ஃபீட் அளவுகளில் நீங்கள் இந்த டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, வோகோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், அத்தோடு 10-foot சீலிங்கான ஆப்ஷன் ஆகியன உங்களுக்கு வழங்கப்படுகிற வைக்கப்படத்தக்கது. 2027 ஆண்டில் இந்த வீடுகளுடைய க்ளோசிங் வருகின்றது. லோட் சைஸை பார்க்கின்ற பொழுது கூட 30, 36, 38, 45 ஃபீட் டிசைனில் லோட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். லட்சம் கந்தசாமி அனைத்து மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-888-8044. குறிப்பாக நீங்கள் இப்பொழுது வாழுகின்ற வீட்டிலிருந்து ஒரு புதிய பெரிய அளவிலான வீட்டுக்கு உங்களுடைய இல்லத்தை மாற்றிக்கொள்ளுகின்ற எண்ணத்தினை கொண்டிருந்தால் இந்த HST ரீபேட் மற்றும் இந்த விலைகள் வீடுகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். பிக்கோனிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 659,000 டாலர்கள், அதுவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 711,000 டாலர்கள். அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற HST ரீபேட்டை சாதகமாக பயன்படுத்தி வார கட்டுப்படியான விலைகளில் உங்களுக்கான இல்லங்களையும் முதலீடுகளையும் பெற்றுக் கொள்ள முடியும். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 899,000 டாலர்கள், டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்கள், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், சுப்ரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் மற்றும் கோகோ பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றது. அலையுங்கள் லட்சம் கந்தசாமி. 416-888-8044. 416-888-8044.

0: 3:47 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றது. சீனாவை வந்து மொய்சாக் அப்படின்ற ஒரு புயல் வந்து கடுமையாக தாக்கி மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை வந்து ஏற்படுத்தி இருக்காம் இது வந்து அரிதாக ஏற்படும் ஒரு சுழல் காற்றுக்களை உருவாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சைனா பத்திரிகைகளில் வந்து வெளியாகி இருக்கின்ற செய்தியாக இருக்கின்றது. புயலால் வந்து தெற்கு சீனாவின் பல பகுதிகளில் திடீரென்று வெள்ளம் ஏற்பட்டிருக்காம். வீடுகள் கூட சில நிமிடங்களே தண்ணியில் மூழ்கக்கூடிய அளவுக்கான வெள்ளமாக இந்த வெள்ளம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால பலர் தங்கள் வீடுகளை விட்டு கூட அவசரமாக வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றதா. வெள்ளத்தில் சிக்கி ஒருவர் வந்து தண்ணீர் அவ்வளவு வேகமாக வந்தது அப்படின்னும் எதையுமே காப்பாற்ற எங்களுக்கு நேரமே கிடைக்கவில்லை அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த அளவுக்கு அந்த பாதிப்பு வந்து மிகவும் அகோரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. வானிலை ஆய்வாளர்கள் அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, காலநிலை மாற்றம் காரணமாகத்தானா சைனா போன்ற இடங்களில் வந்து இவ்வாறான நிகழ்வுகள் வந்து அதிகரித்து வருது. சைனா மட்டுமில்லை உலகம் முழுவதும் எங்கெங்கோ பல அழிவுகள் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் வந்து வானிலை ஆய்வாளர்கள் சொல்லுவது இந்த காலநிலை மாற்றம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வெப்பம் குளிர் எல்லாமே மாறி மாறி வாரதுக்கும் காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புயல், வெள்ளம், சுழல் காட்டு, நிலச்சரிவு என பல பேரிடர்களை வந்து ஒரே நேரத்தில் வந்து ஏற்படுத்தியிருக்காம் சைனாவில். இந்த காலநிலை மாற்றத்தின் தாக்கம் உலக நாடுகளில் தொடர்ந்து புதிய சவால்களை வந்து உருவாக்கி இருக்கு அப்படின்னு கூட அந்த செய்தியில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். நேரம் 3:49 திசையெங்கும் கிழக்கு அழித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனமால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனமால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனமால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூவிட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனவால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம்
2: 2978-2777 அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: பிபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.
1: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
2: அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: Ajax Nissan and Infinity Servings Event, 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarengal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி, 4374777960, 4374777960.
4: லக்வா கிச்சன் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச்சாவடிகள், வணிகச்சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீபா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
0: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

0: 4:06 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 29 டிகிரி செல்சியஸ், 36 ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கின்றது. செலசி பர்னிச்சர்ஸின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்திற்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி பர்னிச்சர்ஸ் ஒரு பர்னிச்சர்ஸ் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரிக்ளைனர் சேர்ஸ் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்போரோ, 416-731-7044. 4:07 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நாளைக்கு பாத்தீங்கன்னா குவார்ட்டர் ஃபைனல் வந்து ஆரம்பிக்க இருக்கின்றது. முதலாவது அணியே பிரான்ஸ் அண்ட் மொரோக்கோ வந்து விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நாளைக்கு யூஎஸ்ஏல மாலை 4 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரான்ஸ் அணியை பாத்தீங்கன்னு சொன்னா இதுவரைக்குமே 2 தடவை உலகக்கோப்பை வந்து தன் வசம் பெற்றிருக்கிறாங்க. ஆனா மொரோக்கோ கூட சும்மா சொல்லக்கூடாது, கடந்த உலக கோப்பையில கூட அரை இறுதி வரைக்குமே வந்து ஒரு பலமான ஒரு டீம் அப்படின்னு தான் சொல்லணும். 2 அணியுமே மோத போறாங்க. இதுல பிரான்ஸ் வெல்லுமா மொரோக்கோ வெல்லுமான்னு நாங்கள் கணிக்கவே முடியாது. ஏனென்றால் ஒரு புறம் பார்க்கும்போது நட்சத்திர பட்டாளத்தோடு வர பிரான்ஸ் அணியும், மற்ற பக்கம் பார்க்கும்பொழுது மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிற மொரோக்கோ அணியும் கூட மோத இருக்குது. நாங்களும் மிகவும் ஆவலாக இருக்கிறோம். உங்களுக்கு தொடர்ந்தும் அப்டேட்டுகளை வந்து நாளைக்கு தாரதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 4:08 இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST வெற்றி அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கோளங்கள் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $659,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமி உங்களுக்கு எடுத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே வழியில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் கூட $711,000 இருக்கின்றது. எனவே லக்ஷ்மந்த சாமி அழைத்து இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ பிக்கோளங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் $659,000 பிக்கோளங்கில் உங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸினை பெறக்கூடிய ஒரு லிமிடெட் டைம் சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் கிடைக்கப்பெறுகின்றது. லக்ஷ்மந்த சாமி 416-888-8044. டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் பல்வேறு பட்டாளவுகளில் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $899,000. டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $989,000. டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 என்று சொல்லி பல்வேறுபட்ட ஸ்கொயர் ஃபீட் அளவுகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இந்த வீடுகளுக்கு பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 10-foot சீலிங்க்கான ஆப்ஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதோடு லோட் சைஸை பொறுத்தவரையில் கூட 30, 36, 38, 45 feet டிசைன் லோட் சைஸ்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2027 இந்த வீடுகளுடைய க்ளோசிங் வருகின்றது. மெயின் ஃபோரில் ஹார்ட்வுட் ஃபோரிங், ஓக் ஸ்டேர் கேஸ் என்று சொல்லி சிறந்த அம்சங்களை உள்ளடக்கி இருக்கின்ற வீடுகள். குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் உங்களுடைய வீட்டினை ஒரு பெரிய சைஸ் வீட்டுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக் கொள்ளுகிற இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் கட்டுப்படியான விலைகளில் கிடைக்கப்படுகிறது. லக்ஷ்மந்த சாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. பிக்கவிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை நீங்கள் $659,000 பெற்றுக்கொள்ள முடியும். அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற HST ரீபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையும் முதலீட்டினையும் பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்பினை லக்ஷ்மந்த சாமி எடுத்து வருகின்றார். பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட $711,000. சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $899,000. டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $983,000. இந்த டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் மற்றும் வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவும் கிடைக்கப்படுகின்றன. லட்சுமந்த சாமி அழைக்கலாம். 416-888-8044. 416-888-8044.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
1: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
2: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
5: ஸ்காபரோவில்
6: அகரம் சில்க்,
5: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
5: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:24 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. செலசி பர்னிச்சர்ஸின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸ் சேல் இந்த வாரத்திற்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி பர்னிச்சர்ஸ் ஒரு பர்னிச்சர்ஸ் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மேக்கப் இல்லாமல் ஃபேக்டரி டிரெக்ட் விலையில் வாங்கலாம், ஆயிரக்கணக்கில் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரிக்ளைனர் சேர் $100 மட்டுமே. இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்கார்போரோ, 4167317044. 4:25 இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டு வரலாம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனமால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனமால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 4162982777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனமால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம், 4162982777, 4162982777.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள்
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: துருக்கியில் இடம்பெற்ற நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் வைத்து கனடாவுக்கான மேலதிக பாதுகாப்பு முதலீடுகளை பிரதமர் மார்க்கானி வெளியிட்டுள்ளார். கனேடிய ராணுவத்திற்கு தாக்குதல் ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கு நோர்வே நிறுவனம் ஒன்றுடனான 800 மில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ஒப்பந்தத்தை அவர் அறிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் ஈரான் மீது வலுவான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஹோமோஸ் நீரணை வழியாக பயணித்த வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலுக்கு நேற்று இடம்பெற்ற பதில் தாக்குதல்கள் இன்றிரவும் தொடரும் என அவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. இவர்கள் இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் தினமும் போலீசார் முன் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆசனம் அவரின் கோரிக்கைக்கு அமைய இடமாற்றப்பட்டுள்ளது. இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் அருகருகே ஆசனங்கள் வழங்கப்பட்டிருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10க்கும் அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
3: Your favorite music on your favorite station. 102.7

0: 4:38 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்தோனேஷியால பாண்டன் மாகாணத்துல வந்து ஒரு குப்பை மேடு வந்து கடந்த ஒரு வாரமாகவே வந்து தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றதாம். இந்த தீயை வந்து அணைக்கிறதுக்கு பல நாட்களாக தீயணைப்பு படையினர் வந்து போராடி வந்தாலும் இன்னுமே அந்த தீயை வந்து முழுமையாக அணைக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 7 ஹெக்டேருக்கும் அதிகமான பகுதி வந்து தீயில கருகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இதுல இருந்து வெளிவர புகையினால 150க்கும் மேற்பட்ட குறிப்பாக சொல்லப்போனால் கர்ப்பிணிகள் குழந்தைகள் வந்து சுவாச பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறாங்களாம். இந்த சம்பவம் வந்து இந்தோனேஷியாவில் அதிகரித்து வர கழிவு மேலாண்மை பிரச்சனை மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை வந்து எடுத்து கூறுது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு ஊடகங்கள் வந்து பலவிதமான செய்திகளை வந்து வெளியிட்டு வருகிறார்களாம். ஏண்டா 7 ஹெக்டேர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இடமாக இருக்கின்றபடியாலும் தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு மேலாக இதை வந்து தீயை வந்து அணைப்பதற்கு முயற்சி செய்தாலும் கூட இன்று வரைக்குமே அணைக்க முடியலை அப்படின்னு சொல்லி கூட ஊடகங்கள் வந்து செய்திகள் வெளியிட்டபடி இருக்கின்றது. 4:39 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: ஸ்பீக்கரங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோன் நிலை 659,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சுமந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோன் நிலை ஸ்பீக்கரங்கில் $659,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்டே கூட $711,000 இருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. அதே வழியில் புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் உடைய கூடிய டீடாச் வீடுகளை கூட இந்த கட்டுமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டீடாச் வீடுகளில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 899,000 டாலர்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்கள். குறிப்பாக நீங்கள் தற்போது வாழ்கின்ற இல்லத்தினை ஒரு பெரிய இல்லத்துக்கு புதிய இல்லத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுகின்ற எண்ணத்தை நீங்கள் கொண்டிருந்தால் இந்த HST பேட் மற்றும் இந்த லிமிடெட் டைம் சந்தர்ப்பத்தினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன், அது வேளையில் வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் இந்த வீடுகளில் இருக்கின்றது. 10-foot சீலிங் ஆப்ஷனும் இருக்கு. நம்ம குறிப்பிடத்தக்கது மெயின் ஃபுளோரில் 9-foot சீலிங், அதே வேளையில் மணிக்கோ மெயின் ஃபுளோரில் ஹார்ட் வுட் ஃபுளோரிங், ஓக் ஸ்டேர்கேஸ் ஆகியவற்றையும் இந்த வீடுகள் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக லோட் சைஸை பொறுத்தவரையில் கூட 30, 36, 38, 45 feet டிசைன் லோட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். லட்சுமந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 2027 இந்த வீடுகள் க்ளோசிங்கை கொண்டிருக்கின்றன. 416-888-8044. பிக்கோரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை 659,000 டாலர்களில் இருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை கூட நீங்கள் 711,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற HST வேற்றினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு கட்டுப்படியான விலையில் நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்திப்பு. அது வழியில் கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை செய்து கொள்ளும் எண்ணத்திலே கொண்டிருந்தால் கூட இந்த HST வேற்று மற்றும் இந்த லிமிடெட் டைம் சலுகைகளை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி பிக்கிறவங்க இவ்வாறு ஒரு புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்டை சொந்தமாக கொள்ள முடியும். டீடாச் வீடுகளை கூட நீங்கள் 899,000 தொடர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளலாம். லட்சுமந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: 4:46 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கான அட்டவணையை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஃபீவா வேர்ல்டு கப்போட குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து நாளைக்கு 4 மணிக்கு வந்து ஆரம்பமாகிறது. ஆரம்ப போட்டியை வந்து பிரான்ஸ் மற்றும் மொரோக்கோவோட ஆரம்பிக்கின்றது. தொடர்ந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது 3 மணிக்கு ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் வந்து மோதுகின்ற ஒரு விளையாட்டாக இருக்க போகின்றது. அதனையும் தொடர்ந்து ஜூலை 11 அதாவது சனிக்கிழமை 5 மணி அளவில் நோர்வே மற்றும் இங்கிலாந்துக்கான போட்டி வந்து நடைபெற இருக்கின்றது. அதே சனிக்கிழமை ஜூலை 11 இரவு 9 மணிக்கு அர்ஜென்டினா மற்றும் சுவிட்சர்லாந்தின் அணிகள் வந்து மோத காத்திருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் உடன். அப்பப்போ உங்களுக்கான அப்டேட்டை வந்து நாங்கள் தாரதுக்கு மிகவும் தயாராகவும் ரெடியாகவும் இருக்கின்றோம். ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 4:47 இந்த வேளையில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களையும் கேட்டு அறிந்துவிட்டு வரலாம்.
1: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் நீண்ட கால அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்படத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம்
0: 4:50 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தகவலோடு நாங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. தொடர்ந்தும் காஃபி WWL லாவணியா உங்களுடன் இணைந்திருப்பார். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். August 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள்
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றமடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
6: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன், 6973-5899.
7: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
8: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
7: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS காகோ, மார்க்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS காகோ. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
8: கார் தூக்குறாங்களப்பா, கார் தூக்குறாங்க.
7: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பார்க்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
8: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
10: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ, 6479804779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 6479804779.

0: நன்றி சுரேகா. நேரம் 5:04 நேர்களை இப்பொழுது முதல் 7 வரை இஸ்ரஃபமில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0 வெளியில் 29 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 37 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 26 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 34 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 2% குறைவடைய இருக்கின்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் நீர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சந்துரு, எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருக்கீங்க சந்துரு? நன்றி வணக்கம்.
1: அடுத்து
0: என்ன செய்யலாம்?
1: நன்றி
0: வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி.

0: 5:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4164544 இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம். நல்ல சுகமா இருக்கும் கண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சதா கண்ணனுக்கு? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்? பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிக்கோனிங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை 659,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாய் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கிய வாய்ப்பினை இன்றைய நாளில் லக்ஷன் கந்தசாமி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ சொந்தமாக கொள்ள முடியும். பிக்கோனிங்கில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் 659,000 டாலர்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை கூட 711,000 டாலர்களிலிருந்து நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. இது மட்டுமல்லாமல் டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக சிங்கிள் கிராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 898,99,000 டாலர்கள். டபுள் கிராஜுடன் கூடிய டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்கள். இந்த டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் 2,100 ஸ்கொயர் ஃபீட்டிலிருந்து 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறு பட்ட அளவுகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, சுப்ரீம் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, வோக் கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, 10-foot சிலிக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. 2027 ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. இந்த டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளுடைய லாட் சைஸை பொறுத்தவரையிலும் கூட 30, 36, 38, 45 feet டிசைன் லாட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது குறிப்பிடத்தக்கது. மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், ஓக் ஸ்டேர் கேஸ் ஆகியனவும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. லக்ஷன் கந்தசாமி நீங்கள் அழைக்க முடியும். குறிப்பாக நீங்கள் தற்போது வாழுகின்ற இல்லத்தினை ஒரு பெரிய அளவிலான வீட்டுக்கு அப்கிரேட் பண்ணிக் கொள்ளுகின்ற கிணவினை நீங்கள் கொண்டிருந்தால் இந்த HST ரீபேட் மற்றும் இந்த லிமிடெட் டைம் சலுகைகளை பயன்படுத்தி கட்டுப்படியான விலையில் நீங்கள் இந்த கிணவினை நிலமாக்கிக் கொள்ள முடியும். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. பிக்கோனிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள், இந்த டவுன் ஹவுஸ்களை நீங்கள் 659,000 பெற்றுக்கொள்ள முடியும். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லை. அதுவேளையில் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை கூட 711,000 டாலர்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் 899,000 டாலர்கள் ஆரம்ப விலை, டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்கள். ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் மற்றும் வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவை இருக்கின்றன. பல்வேறுபட்ட ஸ்கொயர் ஃபீட் அளவுகளில் பல்வேறுபட்ட லோட் சைஸில் நீங்கள் இந்த டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 6475344509 6475344509. மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
5: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
6: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: 5:21 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நீர், வணக்கம்.
7: வணக்கம்
3: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
7: சிவானி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறோம் சிவானி. என்ன வேலையெல்லாம் முடிஞ்சதா உங்களுக்கு?
7: வேலை முடிஞ்சது.
3: சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
7: பண்ணம் கொண்டவன் நிலவே.
3: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சிவானி, வணக்கம்.
7: நன்றி
3: நன்றி, வணக்கம்.

0: 5:28 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாளும் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162987 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை

ஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம், 416-298-2777 4926-2977. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம், 416-298-2777 4926-298-2777. மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் ரெப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085656
2: East FM Tamil Seedigal.

டொரண்டோவில் ஃபீஃபா உலகக்கிண போட்டிகள் இடம்பெற்ற மைதானம் மற்றும் ரசிகர் கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு எல்லக்கூடிய பொது போக்குவரத்து பாதைகளில் 40% பயணங்கள் அதிகரித்துள்ளதாக டிடிசி தெரிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை வரையிலான 20 நாட்களில் பேருந்துகள் மற்றும் ஸ்ட்ரீட் கார்ஸ் மூலமாக 1.1 மில்லியன் பயணங்கள் இடம்பெற்றுள்ளதாக அது கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தியுள்ள புதிய தாக்குதல்கள் ஈரானின் போர் நிறுத்த மீறல்களுக்கு பொருத்தமான பதில் நடவடிக்கையே என கெனடிய பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா மற்றும் கட்டார் மீது தாக்குதல்களை நடத்தியமை மூலம் ஈரான் பொறுப்பற்ற விதத்தில் செயற்பட்டுள்ளதாக அவர் சாடியுள்ளார். எனினும் பிராந்திய அமைதியையே தாம் விரும்புவதாகவும் பிரதமர் மார்க் கானி கூறியுள்ளார். இலங்கையில் நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற கலவரத்துக்கு பொறுப்பேற்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி, பொதுஜன பெரமுன ஆகியன வலியுறுத்தியுள்ளன. அதேவேளை சுயநல அரசியல்வாதிகள் பழைய கலாச்சாரத்தையே விரும்புவதன் எடுத்துக்காட்டாகவே இந்த கலவரம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவும் தேசிய ரீதியில் இணைந்து செயற்பட வேண்டும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தாவைக்கு ஆட்சியில் அமைச்சு பதவியை விசிக பெற்றுள்ள நிலையில் திமுகவுடன் நட்பு தொடர்வதாகவும் தாவைக்க கூட்டணியில் தாம் இல்லை எனவும் திருமாவளவன் கூறியதை காங்கிரஸ், மதிமுக ஆகியன ஏற்கனவே விமர்சித்திருந்தன.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 34 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் 416-5544-0400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: நான் அர்ஜி கேக்குறேன்.
1: எப்படி இருக்கீங்க?
2: சோமா இருக்கேன். நீங்க?
1: நாங்களே நல்ல சோமா இருக்கோம். அர்ஜி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: மாமூடி படத்துல இருந்து மாயாவி.
1: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி.
1: செலசி ஃபர்னிச்சரின் கிராண்ட் ஜூலை ஃபேக்டரி கிளியரன்ஸில் இந்த வாரத்துக்கு மாத்திரம் நீடிக்கப்பட்டுள்ளது. செலசி ஃபர்னிச்சர் ஒரு ஃபர்னிச்சர் ஃபேக்டரியாகவும் இருப்பதால் மிடில் மேன் மார்க்அப் இல்லாமல் ஃபேக்டரி டைரக்ட் விலையில் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆயிரக்கணக்கிலும் சேமிக்கலாம். அழகான பூஜா யூனிட்ஸ் $150 தொடக்கம், மேட்ரஸஸ் $100 தொடக்கம். பிரீமியம் சோஃபா அண்ட் லவ் சீட் ரிக்ளைனர் இரண்டையும் $1,500 வாங்கினால் மேட்சிங் ரீக்ளைனர் சோஃபா சேர் $100 மட்டுமே நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். இந்த வாரம் மட்டுமே இந்த சலுகை. செலசி ஃபர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, ஸ்காப்ரோ, 416-731-7044.

0: 5 மணி 40 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 1116554440 இணைந்து கொள்ளும் அடுத்த நீர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா. பபி கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கீங்க பபி?
1: நல்ல சுமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நல்ல சுமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: படம் வந்து கேளடி கண்மணி, அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின மண்ணில் இந்த காதலிந்து யாரும் பாலமோ உடுமோ அந்த பாட்டு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பபி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி உங்களுக்கு. வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: கனடாவில் புதிய ஒன்டாரியோவில் புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் இப்பொழுது எச்எஸ் டூரி பேட்டரி அரசாங்கம் $30,000 வரையில் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய இல்லத்தினையும் முதலீட்டினையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக பிக்கோவிங்கில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $659,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷ்மணந்த சாமியார் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை $659,000. அதே வேளையில் பேக்யார்டுடன் கூடிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட $711,000 இருக்கிறது. நீங்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திய கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ முதலீட்டினையோ செய்து கொள்வதற்கு லக்ஷ்மணந்த சாமியை அழைக்கலாம். மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளலாம். 416-888-8044. அது மட்டுமல்லாமல் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் ஆரம்ப விலை $899,000. டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $983,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் பரவிடப்பட்ட ஸ்கொயர் ஃபீட் அளவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் லோட் சைஸை பொறுத்தவரையில் கூட 30, 36, 38, 45 ஃபீட் டிசைன் லோட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இந்த வீடுகளுக்கு ஃபினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது. செப்பரேட் என்ட்ரன்ஸ் இணைப்பெறுவதற்கான ஆப்ஷன், வோக்கோட் பேஸ்மெண்ட் இணைப்பெறுவதற்கான ஆப்ஷன், 9-foot சீலிங் இணைப்பெறுவதற்கான ஆப்ஷன் ஆகியனவும் உங்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 2027 க்ளோசிங் வருகின்றது. லக்ஷ்மணந்த சாமியை தொடர்பு கொள்ளலாம். விவரங்களுக்கு 416-888-8044. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய தற்போதைய வாழ்விடத்தினை ஒரு விசாலமான பரப்பிலையை கொண்டிருக்கிற டபுள் கிராஜ் டீடாச் வீட்டுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற கனவினை கொண்டிருந்தாலும் இந்த லிமிடெட் டைம் சந்தர்ப்பத்தினையும் இந்த HST சலுகை வாய்ப்பினையும் பயன்படுத்தி அதனை நனவாய்க் கொள்ள லக்ஷ்மணந்த சாமி உங்களுக்கு உதவுகின்றார். 416-888-8044. பிக்கோவிங்கில் புத்தம் புதிய வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எச்எஸ் ரிபேட் இப்பொழுது அனைவருக்கும் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சாதகமாக பயன்படுத்தி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை பிக்கோவிங்கில் $659,000 இருந்து பெற்றுக்கொள்ளலாம். பேக்யார்டுடன் கூடிய டூ ஸ்டோரி ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களை கூட $711,000 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் ஹவுஸ்களாகவே காணப்படுகின்றன. சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $899,000, டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் $983,000. விவரங்களை கணையும் லக்ஷ்மணந்த சாமி 416-888-8044. 416-888-8044.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1317 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 4168354128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: எத்திசையும் எங்கள் இசை, EastFM 102.7.
5: ஐந்து மணி 49 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்டஃபமின் காஃபி 4164-5544-0400-5544-0400-5544-0400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
6: வணக்கம் லாவணியா, நான் திலவதி அமிர்தவாதியா பேசுறேன். வணக்கம் லாவணியா. வணக்கம் ரிஷி மாலை. வணக்கம். உங்களுக்கு நிலமா இருக்கிறீங்களா?
5: நாங்க நல்ல சுமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நிலமா இருக்கிறோம். நிகழ்ச்சி இப்படி 7 மணி போட்டா இதாவதுதான் நிப்பாட்டுவோம். அந்த நிகழ்ச்சியோட நல்லா இருக்கிறோம்.
5: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
6: நான் இன்று கேட்கும் பாடல் மனதில் ரூபாட்டு என்ற பாடல். படம் வந்து பிரதாப் பாடியவர்கள், எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா. இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி.
5: நன்றி. வணக்கம்.

0: 5:55 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் இங்க சௌர் லாவண்யா.
0: வணக்கம் நாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்களும் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம் நாதன்?
1: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை அந்த பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: பாடலுக்கு முன்னதாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: your favorite station 102.7 is FM. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-5088-9552.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Committeeyil, Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangugirar, 416-299-1020.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6-4-7-2-9-3-5-8-9-9.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
4: 416-461-6401.
5: Master Productions மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.

0: ஆறு மணி எட்டு நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் ஏழு மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 வெளியில் 29 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 37 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 26 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 34 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலை 2% குறைவடையே இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐஸ்வர்யா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: நாங்க எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறோம், நன்றி. என்ன செய்து கொண்டிருக்கீங்க ஐஸ்வர்யா?
1: உங்க வானொலி கேட்டு கொண்டிருக்கிறேன்.
0: நல்ல எதிர்பார்க்காத பதில் சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு தரு புரிதல காதல பார்த்து கருதல மனசுக்குள் வந்த அந்த பாடல்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ஐஸ்வர்யா, வணக்கம்.
1: நன்றி.

0: 6:12 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0400 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
1: பிக்கொழுங்கில் உங்களுக்கான புத்தம் புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் நினை 659,000 ரூபாய் ஆரம்ப விலையில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷன் கந்தசாமியின் அடுத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. லிமிடெட் டைமுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு சலுகையாக இந்த விசேட சலுகை காணப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கொழுங்கில் உங்களுக்கான எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் நினை 659,000 ரூபாய்களில் இருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 711,000 ரூபாய்களாக இருக்கின்றது. எனவே ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பம். அது மட்டுமல்ல

அமல்ல நீங்கள் கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை ஒரு மிகச்சிறந்த லொகேஷனில் பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தால் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த வாய்ப்பு காணப்படுகிறது. மேலதிக விபரங்களுக்கும் விளக்கங்களுக்கும் லக்ஷ்மணந்த சாமி 416-888-8044 அதே வழியில் டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் சிறந்த சலுகைகளோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 899,000 டாலர்கள், டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்கள். எச்எஸ் ரீபேட் உள்ளடக்கப்படுகின்றது இந்த வீடுகளின் விலையில் கூட. 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது, அதே வேளையில் வோக்கோட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்விடத்தை ஒரு விசாலமான இல்லத்துக்கு அப்கிரேட் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற கனவினை கொண்டிருந்தால் இப்பொழுது இந்த எச்எஸ் ரீபேட் மற்றும் சலுகைகளை பயன்படுத்தி நீங்கள் இந்த கனவினை நிறைவாகிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. 2027 ஆண்டில் இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. லாட் சைஸினை பொறுத்தவரையில் கூட 30, 36, 38, 45 feet டிசைன் லாட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 10-foot சீலிங்கான ஆப்ஷனும் கிடைக்க வருகின்றது. மெயின் ஃப்ளோரில் ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், ஓக் ஸ்டேர்கேஸ் ஆகியனவும் வழங்கப்படுகின்றன. லட்சுமணந்த சாமி அடக்கலாம் விவரங்களுக்கு 416-888-8044 ஆரம்ப விலை 6,59,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 7,11,000 டாலர்கள். அதே வழியில் சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 8,99,000 டாலர்கள், டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 9,83,000 டாலர்கள். லட்சுமணந்தசாமி அடைக்கலாம் விவரங்களுக்கு 416-888-8044 416-888-8044

0: பீஃபா உலக கிண்ட போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7
1: லக்வா கிச்சின் வழங்கும் தமிழ் கல்லூரியின் ஆடி விழா 2026 ஜூலை 17, 18, 19 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பொழுதுபோக்குகள், பாரம்பரிய உணவுச் சாவடிகள், வணிகச் சாவடிகள், விளையாட்டுகள் என்பவற்றுடன் பிரபல தென்னிந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் உங்கள் உள்ளம் கவர்ந்த எங்கட படிகளின் இசை கொண்டாட்டம். அனுமதி இலவசம், பார்க்கிங் இலவசம். ஜூலை 17, 18, 19 மார்னிங் சேர் அண்ட் ஃபின்ச்சில் ஆடி விழா 2026
2: Ajax Nissan and Infinity இல் சர்வீஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11, 12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆடிற்கான புதிய வரவு ஆடிகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11, 12 சனி ஞாயிறு காலை 10 மணி முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல்.
0: 416-371-1487. பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.

0: முத்து படத்துக்கு வந்து புடுவாரியில அந்த பாடலை கேட்கணும். அதற்குங்கள் திருமதி புவனேஸ்வரன் ரங்கநாயகி அவர்களுக்கு நேற்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடி இருந்தார். அவருக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை விட்டார் நண்பர்கள் சார்பில் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை அவர்களுக்கு ஆக்கு.
1: அவருக்கு நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், தேவகுமார்.

0: 6:29 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-2-7-7 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி விதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-2-7-7 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4-6-2-9-2-7-7 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: துருக்கியில் இடம்பெற்ற நேட்டோ நாடுகளின் மாநாட்டில் வைத்து கனடாவுக்கான மேலதிக பாதுகாப்பு முதலீடுகளை பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்டுள்ளார். கனேடிய ராணுவத்துக்கு தாக்குதல் ஏவுகணைகள் உற்பத்தி செய்வதற்கு நோர்வே நிறுவனம் ஒன்றுடனான $800 மில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை அவர் அறிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் ஈரான் மீது வலுவான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஹோமுஸ் நீரிணை வழியாக பயணித்த வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு நேற்று இடம்பெற்ற பதில் தாக்குதல்கள் இன்றிரவும் தொடரும் என அவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசை கவிழ்க்க சதித்திட்டம் தீட்டிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியுள்ளது. இவர்கள் இருவரும் தலைமறைவாக இருந்த நிலையில் தினமும் போலீசார் முன் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆசனம் அவரின் கோரிக்கைக்கு அமைய இடம் மாற்றப்பட்டுள்ளது. இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் அருகருகே ஆசனங்கள் வழங்கப்பட்டிருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையும் இம்சையும் இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை.
1: கண்ணா லட்டு திங்க ஆசையா.
0: 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் FM-இல் 2 மணி நேரங்கள்.
1: கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா.
0: கோஃபி டபுள் டபுள்.
2: கோஃபி டபுள் டபுள்.
3: ஆறு மணி 34 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM-இன் கோஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: என்ன
3: பாட்டு கேட்க போறோம்?
4: சென்ட்ரலிலே
3: இருந்து வந்த அந்த பாட்டு. சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி இந்திரன். வணக்கம்.
4: நன்றி. மாலை வணக்கம். லாவணியா.
3: மாலை வணக்கம்.

0: 6:40 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம் ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சோமா இருக்கிறேன். இன்றைக்கு வந்து கொஞ்ச நேரம் பார்த்தால் என்னோட பாட்டு மரியாம் படத்துல இருந்து கேட்க விரும்புறேன்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ரோஹிணி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: திருக்கோவில் புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசனினை 659,000 ரூபாய்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த இராளி லக்ஷ்மந்த சாமியால் அடுத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. ஒரு வரையறுக்கப்பட்ட காலத்துக்கு இந்த HST ரீபேட் வழங்கப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கான ஒரு இல்லக்கனவினையோ முதலீட்டு கனவினையோ நிறைவாக்க கொள்ள முடியும். இவ்வாறு பிக்கோவில் எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோனினை 659,000 டாலர்ஸில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷ்மந்த சாமியால் அடுத்து பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களின் ஆரம்ப விலை கூட 711,000 டாலர்களாக இருக்கின்றது. மேலதிக விவரங்கள் கலையுங்கள் லக்ஷ்மந்த சாமி 416-888-8044. இது மட்டும் இல்லாமல் டீடாச் வீடுகளையும் நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 899,000 டாலர்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்களாக இருக்கின்றது. 2,100, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் இந்த டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கிறது, வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கது. நீங்கள் உங்களுடைய இல்லத்தினை ஒரு விசாலமான பரப்பளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் இல்லமாக மேம்படுத்திக் கொள்ளுகின்ற கனவினை கொண்டிருந்தால் இந்த HST ரீபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு கட்டுப்படியான முறையில் அந்த கனவினை நனவாக்கிக் கொள்ள முடியும். இந்த வீடுகளை பொறுத்தவரையில் லோட் சைஸை பார்த்தால் கூட 30, 36, 38, 45 feet டிசைன் லோட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. 10-foot சீலிங்கான ஆப்ஷனும் இருக்கிறது. மெயின் ஃபுளோரில் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், ஓக் ஸ்டேர்கேஸ் ஆகியனவும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. லட்சுமந்த சாமி அழைக்கலாம். விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் 416-888-8044. புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்கள் ஆரம்ப விலை 659,000 டாலர்கள். பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் கோஸ்களை கூட 711,000 டாலர்களில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற HST ரீபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு கட்டுப்படியான விலையில் உங்களுடைய இல்லத்தினையோ அல்லது முதலீட்டினையோ பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அதேவடையில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 899,000 டாலர்கள், டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 983,000 டாலர்கள் ஆரம்ப விலையினை கொண்டிருக்கின்றன. 2,100 to 4,000 ஸ்கொயர் ஃபீட் வரையில் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடுகளுக்கு பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன், செப்பரேட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், வோக் அவுட் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் இருக்கின்றன. 2027 க்ளோசிங் வருகிறது. அலையுங்கள் லக்ஷம் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: 6:48 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியில் தொடர்வது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்கள்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
0: 6:51 அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5:00 to 7:00 நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
3: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
5: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
6: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
7: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
8: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
9: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 6475221775, 6475221775. KM Business .ca.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
11: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டி மார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டி மார்ட், மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131. அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.

0: உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம கேட்டு பாருங்க.
1: புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
2: நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் ஜீவரஞ்சன்.
3: அப்படி இருக்கீங்களா நிவாஜினி? மாலை வணக்கம்.
2: நல்ல சுகமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: பரவாயில்ல, நல்லா இருக்கிறோம். ஏன்னா இந்த இடவழி பாத்தீங்கன்னா, இந்த பந்து அடிச்சு அடிச்சு கலைச்சங்களுக்கு இன்றைக்கு இடவழி அந்த பந்து கோவி கொடுத்திருக்கு.
2: பந்து கோவி கொடுத்துருக்கு. நாளிலிருந்து தீவிரம்
3: திருப்பம். நாளிலிருந்து பந்து பந்தா இருக்காது, கணக்க சம்பவம் நாளைக்கு இருக்கு. ஆகவே தொடர்ந்து மணிந்திருக்கலாம் என்றும் பலவே போலவே 9 மணி வரை நாங்கள் மணிந்து கொள்ள போகிறோம் நம்ம ஊர் ஈவினிங்கோடு.
2: நீங்களும் தொடர்ந்து istfm.co.com நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ், யூடியூபில் istfm 102.7.
3: istfm தொடர்புகளுக்கு 4162241212 istfm மின்னஞ்சல் முகவரி istfm102.7@gmail.com.
2: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 3% உயர்வடைய இருக்கின்றது.
3: வெளியே 28°C, 35°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
2: தொடர்ந்து நீங்களும் தங்கத்தமிழ் வார்த்தையில் ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து நாங்க நல்லதா 4 விஷயம் செய்திகள் முதன்மை 3 பகுதி 3வது மணித்தியாலத்தில் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். 2வது மணித்தியாலத்தில் இன்று புதன்கிழமைன்னு சொல்லும்போது யார் இந்த பிரபலம் போட்டு நிகழ்ச்சியூடாக நேர்களை சந்திக்க போறோம், அதை தொடர்ந்து செய்திகள் என்று சொல்லி எல்லாமே இன்றைக்கும் உங்களுக்காக வரப்போறது.
3: தொடர்ந்து மணிந்திருக்கலாம். 7 மணி 3 நிமிடம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

0: வேல்மணி 9:102 தசமையில் ஊடாகிருக்கைகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம ஊர் இவினிங். நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையோடு இந்த பொழுதில் இணைந்து கொள்ளப் போகிறோம்.
1: இன்று எடுத்து வந்த அந்த தங்கத்தமிழ் வார்த்தை துணி என்பதாகும். துணி என்றா வளமையா பாவிக்கிற சொல்தானே நீங்க நினைப்பீங்க,
0: அது துணி அப்படியான்னு சொல்லி நினைப்பீங்க. இது வெறுப்பு மனக்கசப்பு என்று சுருக்கமாக இந்த விளக்கம் சொல்லப்படுகிறது.
1: சங்க இலக்கியங்களில் மனதில் எழும் வெறுப்பு அல்லது விருப்பமின்மையை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல்தான் இந்த துணி என்ற சொல்லாக இருக்கின்றது.
0: இது தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் தமிழ்.

0: எழுமணி 13 நிமிடம் இஸ்தஃபம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் இந்த பொழுதில் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி தரும் தகவல்களை கேட்டறியப் போகிறோம்.
1: பிக்கவங்கில் உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோனினை 659,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுக்கான புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் கோசோனினை எந்த விதமான மெயின்டெனன்ஸ் ஃபீம் இல்லாத டவுன் கோசினை 659,000 டாலர்களிலிருந்து பிக்கவங்கில் நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 711,000 டாலர்களாக இருக்கின்றது. எனவே நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராக இருந்தாலோ அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பார்த்து கொண்டிருந்தாலோ இதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறுகிய காலத்துக்கு, லிமிடெட் வரையறுக்கப்பட்ட காலத்துக்கு இந்த HH ரீபேட் வழங்கப்படுகின்ற மேம் இங்கே குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமி அடைக்கலாம் 416-888-8044. அதோடு டீடாச் வீடுகளை கூட நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 899,000 டாலர்கள். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்கள். பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். 2,000, 2,500, 3,000, 3,500, 4,000 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி நீங்கள் பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடுகளுக்கு பினிஷ் பேஸ்மெண்ட் கான்ஆப்ஷன் இருக்கின்றது, செப்பரேட் என்ட்ரன்ஸ் கான்ஆப்ஷன் இருக்கின்றது, வாக் அவுட் பேஸ்மெண்ட் கான்ஆப்ஷன் இருக்கின்றது. இந்த வீடுகள் 2027 ஆண்டில் க்ளோசிங்கை கொண்டிருப்பதோடு லாட் சைஸினை பொறுத்தவரையிலும் 30, 36, 38, 45 feet டிசைன் லாட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 10-foot சீலிங் ஆப்ஷனை கொண்டிருக்கின்றன. மெயின் ஃப்ளோரில் ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், ஓக் ஸ்டேர் கேஸ் ஆகியனவும் உள்ளடக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே நீங்கள் தற்பொழுது வாழ்கின்றவங்களுடைய ஒரு விசாலமான பரப்பளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஜ் டீடாச் வீடாக மேம்படுத்திக் கொள்ளும் கிழமையினை நீங்கள் கொண்டிருந்தால் இந்த HH ரீபேட் மற்றும் இந்த கட்டுப்படியான விலைகளை பயன்படுத்திக் கொண்டு பிக்கவிங்கில் உங்களுக்கான ஒரு டபுள் கிராஜ் டீடாச் வீட்டினை சொந்தமாக கொள்வதற்கும் லக்ஷன் கந்தசாமியை அழைக்கலாம். 416-888-8044. புத்தம்புதிய ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்கள் ஆரம்ப விலை 659,000 டாலர்கள். HST ரீபேட் 130,000 டாலர் வரை இப்பொழுது வழங்கப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, ஒரு முதலீட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. பேக்யார்டுடன் கூடிய 2-story ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ்களின் ஆரம்ப விலை கூட 711,000 டாலர்கள். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் 899,000 டாலர்கள். டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 983,000 டாலர்கள். அலையுங்க லக்ஷன் கந்தசாமி 416-888-8044. 416-888-8044.

0: என்ன விஷயம்? FM 102.7 eastfm.ca.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
4: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
5: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோட், யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
6: பாட்டுக்கொரு பண்பலை. 102.7.

0: எஃப்எம் 102 தசமங்களில் ஊடாகணிந்திருக்கைகள். நாங்கள் நல்லதாய் நாலு விஷயத்தை இந்த பொழுதில் பார்க்க போகிறோம். ரஜினி, பணம் உழைத்து பணம் இணைந்தால் சம்பாதிக்கலாம், ஆனால் இந்த கடந்து போகிற நேரத்தை நாங்கள் விட்டுட்டோம்னா திரும்பி பெற முடியாது. அது அந்த நேரத்தை, பொன்னான நேரத்தை நாங்கள் உபயோகித்துக் கொள்ள வேண்டும்.
1: நிச்சயமா, ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ள செயல்களில் முதலீடு செய்வதனூடாக நேரத்தை மதிக்கும் பழக்கம் வெற்றியையும் மனநிறைவையும் சேர்த்து தரும் என்பதுதான் நாங்கள் இன்று நல்லதா நாலு விஷயத்தில் எடுத்து வந்திருந்தோம்.
0: இந்த பொழுதில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களை பெற்றுக் கொள்ள போகின்றோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை

0: ஆக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம் 416-298-2777 4162982777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியிலிருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாத்தன பாலசிங்கம் 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம் 416-298-2777 416-298-2777 mortgagesolutions.ca.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கிணப்போட்டிகள் இடம்பெற்ற மைதானம் மற்றும் ரசிகர் கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு எல்லக்கூடிய பொது போக்குவரத்து பாதைகளில் 40% பயணங்கள் அதிகரித்துள்ளதாக டிடிசி தெரிவித்துள்ளது. கடந்த வியாழக்கிழமை வரையிலான 20 நாட்களில் பேருந்துகள் மற்றும் ஸ்ட்ரீட் கார்ஸ் மூலமாக 1.1 மில்லியன் பயணங்கள் இடம்பெற்றுள்ளதாக அது கூறியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தியுள்ள புதிய தாக்குதல்கள் ஈரானின் போர் நிறுத்த மீறல்களுக்கு பொருத்தமான பதில் நடவடிக்கையே என கெனடிய பிரதமர் மார்க் கானி தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா மற்றும் கட்டார் மீது தாக்குதல்களை நடத்தியமை மூலம் ஈரான் பொறுப்பற்ற விதத்தில் செயற்பட்டுள்ளதாக அவர் சாடியுள்ளார். எனினும் பிராந்திய அமைதியையே தாம் விரும்புவதாகவும் பிரதமர் மார்க் கானி கூறியுள்ளார். இலங்கையில் நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற கலவரத்துக்கு பொறுப்பேற்று நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி, பொதுஜன பெரமுன ஆகியன வலியுறுத்தியுள்ளன. அதேவேளை சுயநல அரசியல்வாதிகள் பழைய கலாச்சாரத்தையே விரும்புவதன் எடுத்துக்காட்டாகவே இந்த கலவரம் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகமும் திமுகவும் தேசிய ரீதியில் இணைந்து செயற்பட வேண்டும் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தாவைக்கு ஆட்சியில் அமைச்சு பதவியை விசிக்க பெற்றுள்ள நிலையில் திமுகவுடன் நட்பு தொடர்வதாகவும் தாவைக்கு கூட்டணியில் தாம் இல்லை எனவும் திருமாவளவன் கூறியதை காங்கிரஸ், மதிமுக ஆகியன ஏற்கனவே விமர்சித்திருந்தன.

0: உலக கிண்ண போட்டிகள் 2026 பீபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ2.7
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESC-லை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவ் உடனும் 10-year வாரண்டி உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி மிடல் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
7: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: பிக்கரிங்கில் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 11-12 சனி ஞாயிறு தினங்களில் இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைகள் அனைத்தையும் மொத்த விலையில் பெறலாம். மிக்ஸ் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $10, காஞ்சிபுரம் சப் சில்க் மிக்ஸ் $50, சேலம் சில்க் சாரீஸ் $23, தர்மாவரம் பட்டு $30, காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், காஞ்சிபுரம் முகூர்த்த பட்டுக்கள், பெங்களூர் சாரீஸ், ஃபேன்சி சாரீஸ், சப் சில்க் சாரீஸ், காட்டன் சாரீஸ் மற்றும் நியூ டிசைன் ஃபேன்சி ஜுவல்லரிஸ் என அனைத்தும் 50% தள்ளுபடியில். $500 மேல் கொள்வனவு செய்வோருக்கு விசேட அன்பளிப்பும் காத்திருக்கின்றது. 2200 ப்ரோக் ரோட், பிக்கரிங், கார்த்திகா சூப்பர் மார்க்கெட், முன்றலில். July 11-12 சனி ஞாயிறு காலை 10 முதல் JHA என்டர்பிரைஸ் வழங்கும் மெகா சேல். 416-371-1487.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4-ம் தேதி சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18-ம் தேதி சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
9: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-90-8-5656, 416-90-8-5656.